அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இசை ராகம் நிகழ்ச்சி இன்று ஒரு பத்து நிமிடம் முன்னதாகவே ஒளிபரப்பாகிறது. என்றால் 10 மணிக்கு நிகழ்ச்சி இருப்பதால் 8:50க்கு ஒளிபரப்பாகிறது. இன்று முதல் அந்த நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இசை ராகம் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் அன்பான உறவுகளுக்கும் பண்பலையில் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக இசை ராகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 8:53:38. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் இன்று ஏன்னா பாடல் போஸ்ட் வந்து போடும்போது உறவுகள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, அது வந்து நான் அதை படிக்க முடியாது. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய எண்ணத்தில் இருக்கும் கருத்துக்களை எழுத்து வடிவாக தளத்தில் பதிவிட்டால் அழகாக இருக்கும், மிக்க நன்றிகள். பதிவுகள் வந்து கொஞ்சம் சுருக்கமாக போடுங்க, ஏன்னா நான் டைம் இல்லை, அதனால் 10 மணிக்கு கரெக்டாக நிகழ்ச்சிக்கு முடிச்சிடுவேன். 1 நிமிடம் கூட அதிகமாகாது, கரெக்டாக 10 மணிக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்வேன். அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அன்பான இனிய காலை வணக்கம் இசை ராகம் நிகழ்ச்சியில் எங்களுக்கும் ஒரு பாடலை வழங்கவும் என்று கேட்டிருக்காரு. படம் சங்கு புஷ்பங்கள் பாடல் நிலா நிலா ஓடிவா. படத்தின் பெயரும் புதுமையாக இருக்கிறது, பாடல் வரியும் புதுமையாக இருக்கிறது. இந்த பாடலை நான் கேட்டதில்லை. அன்பு பிரேமா மோத்தக்கல் கிராமம் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. நிகழ்ச்சியில் தீபா சகோதரி இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் பிரியா வீரமணி ஐயா அவர்களுக்கு, நன்றிகள். வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி, நன்றிகள் சகோதரி. பதிவிட்ட அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:55:13. இதோ அந்த நிலா எப்படி ஓடி வருகிறது என்று பாடலை கேட்கலாம்.

ஒலித்த அந்த அழகான பாடல் இசைராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் மோத்தக்கல், வேலூர் மாவட்டம் மோத்தக்கல் அன்பு பிரியம் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. சங்கு புஷ்பங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து நிலா நிலா ஓடிவா இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது படத்தின், அதாவது இந்த பாடலை பாடியவர் மட்டும் தெரியும், ஆனால் இசை அமைத்தவர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, பாடலாசிரியர் யார் என்றும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பாடலை பாடிய ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அழகாக பாடியிருக்காரு. இசை குணாசிங் இவர் இசையில் தான் இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். பாடலாசிரியர் அன்புக்கணி என்ற கவிஞர் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காரு. 1989 வெளிவந்த திரைப்படம். மிக்க நன்றிகள் அன்பு பிரேம் அவர்களே. நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி இசைராகம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு அன்பு பிரேம் அவர்கள். நிலா நிலா ஓடிவா இசைராகம் நிகழ்ச்சியில் ஜெயச்சந்திரன் சார் பாடிய அற்புதமான பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய எங்களை மகிழ்வித்த அன்பு கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள், நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் அன்பு. தீபா சகோதரி அருமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் பாடல் கேட்டிருக்காரு. இனிமேல் பாடல் பதிவிட வேண்டாம் அன்பு உறவுகளே, ஏன்னா 10 பாடலுக்கு கரெக்டாக டைம் இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ரெட் படத்திலிருந்து தாய் மடியே உன்னை தேடுகிறேன். விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான். அருமையான அன்பு பாசத்தை, தாய் மகனுக்கான பாசத்தை உணர்த்தும் அற்புதமான பாடல் இதுவும். அந்த பாடல் வருகிறது. பாடல்

ஒலித்த பாடல் ரெட் திரைப்படத்திலிருந்து தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் தாய்மடியே உன்னை தேடுகிறேன் இந்த பாடல் வரிகள் கேட்டாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். அனுமந்தபுரம் ரெட் திரைப்பட பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காரு சங்கர் அவர்கள், மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, தாய்மடியே உன்னை தேடுகிறேன் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், நான் விரும்பிய பாடலை வழங்கிய படவேடு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் தீபா சகோதரி அவர்கள், அருமையான பாடல், மிகவும் அருமை. பாடலை தேர்வு செய்த தேன்மொழி சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் பிடித்த பாடல்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. பரமசிவன் கழுத்திலிருந்து நேரம் இருந்தால் அந்த பாடல் ஒலிபரப்பாகும் சகோதரி, ஏன்னா நேரம் இல்லை, ஏன்னா நான் 10 மணிக்கு கரெக்டாக முடிச்சிருவேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 3வது பாடலாக இசைராகம் நிகழ்ச்சிக்கு 1 1 என்ற படத்திலிருந்து கண்ணெல்லாம் உன் வண்ணம் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. இதோ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல், ஒரு அழகான பாடல். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பாடலை கேட்கிறேன். நேர்களை, நான் பேசுவது கேட்கிறதா? இங்கே மானிட்டரில் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒலித்த பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கிறேன். கோவை காயத்ரி சகோதரி ரெட் திரைப்படத்து பாடல் வந்து கேட்காத பாடல்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே அந்த பாடல் நிறைய முறை கேட்டிருக்கேன் சகோதரி, மிக்க நன்றிகள். ஒலித்த பாடல் ஒன்னே ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணெல்லாம் உன்வண்ணம் இந்த பாடல் வரியில் மோகனரங்கன் ஐயா கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீபா சகோதரி, பழமையான பாடல்கள் என்றும் இனிமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் கண்ணு வந்து கொடுத்து எல்லாம் வண்ணம் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காரு, யோசித்து. எனக்கு மிகவும் பிடித்த பாடல்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். கோவை காயத்ரி சகோதரி அழகான இனிமையான பாடல் கேட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். சபரி இயக்குனர் அவர்கள் கேட்கிறது ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள் ஐயா. கோவை காயத்ரி சகோதரி கேட்கிறது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இருவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், இசைராகம் நிகழ்ச்சியில் அபூர்வ சகோதரிகள், அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ற படம், கமலஹாசன் அவர்கள் நடித்த படம் அபூர்வ சகோதரிகள். இது ஒரு எழுத்து தான் வித்தியாசம். பாடல் எங்கெங்கே நீதான் நான் அங்கெங்கே. பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:15.

சபரி வானொலி இசைராகம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான பாடல், ஒலித்து சென்ற பாடல், அபூர்வ சகோதரிகள் என்ற திரைப்படத்திலிருந்து எங்கெங்கோ நீதான் நான் அங்கெங்கே. இந்த பாடல் வரியில் பி ருக்மணி சந்தோஷபுரம் அவர்கள் கேட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையான பாடல் வரிகள், ஒவ்வொரு வரியும் ரொம்ப யோசிக்க வைக்கிறது. நிறைய பேச வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நேரம் கடந்து செல்கிறது. தேன்மொழி சகோதரி, கோவை காயத்ரி சகோதரிக்கு, ஆமாம் சகோதரி, அருமையான பாடல் சென்ற பாடலுக்கு முன்பு பதிவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி இனிமையான டூயட் பாடல், சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி, எங்கெங்கோ நீதான் நான் அங்கெங்கே, இனிமையான பாடல் தேர்வு, அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். ருக்மணி அம்மா பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தீபா சகோதரி அருமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், படம் தங்கத்தாமரைகள், இந்த திரைப்படத்திலிருந்து வச்சி விடவா வாசப்பூவ, சி.ஆர். சந்திரசேகர் அவர்கள் ஒரு அருமையான பாடல், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த பாடல், சூப்பரான பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 9:22 அந்த அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம், உங்களுக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையில்.

ஒண்ணுல, பொட்டு வச்சு விட்டவன் பூ வச்சு விடலன்னா தப்பு என்ன? செத்து போன எங்க தாத்தா கனவுல வந்து சொன்னாரு, அதான் அந்த பூவை கொண்டு வந்திருக்கேன்.

ஒலித்த பாடல் தங்க தாமரைகள் என்ற அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். ஒலித்த பாடல் தங்க தாமரைகள் என்ற திரைப்படத்திலிருந்து வச்சுவிடவா வாசப்பூவ இந்த பாடல் அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். சந்திரசேகர் அவர்கள் விரும்பி கேட்டு பாடல் ரசித்து பதிவு கொடுத்துருக்கார். நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி, மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகரன் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். அருமையான பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இசை ராகம் நிகழ்ச்சிக்கு உறவுகள் என்றும் வாழ்க திரைப்படத்திலிருந்து வாழ்க்கை என்றொரு என்ற பாடலை கேட்டிருக்காரு. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. உறவுகள் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் குரலில் ஒரு வாழ்க்கை என்றொரு இந்த வார்த்தையில் வந்து பாடுறதுக்கு இனிமேல் யாரும் பிறக்கப் போவதில்லை. அருமையான வரிகள், ஒவ்வொரு வரியும் முத்து முத்தாக இருந்தது. மிக்க நன்றிகள் ஐயா. இந்த திரைப்படம் 1978 வெளிவந்தது. சங்கர் கணேஷ் இசையில் வந்து அருமையாக இசையமைச்சிருப்பார். மிக்க நன்றிகள். அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். ஆர்ஜே அனுசுயா சகோதரி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். வேலை காரணமாக இப்போது தான் நிகழ்ச்சியில் இணைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல சகோதரி, வேலை தான் முக்கியம். மிக்க நன்றிகள் இணைந்தமைக்கு. சபரி வானொலி இயக்குனர் பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்கார். பாடலை வழங்கியதற்கு நன்றி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். அருமையான பாடல், நான் ரொம்ப ரசித்து அந்த பாடல் வரிகளை கவனித்தேன். மிக்க நன்றிகள். தேன்மை சகோதரி, வாழ்க்கை என்பது பாடம் அரிதான பாடலை தேர்வு செய்த சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். இனிமை தத்துவ பாடலும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். அரிதான பாடல் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கோவை காயத்ரி சகோதரி, பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் பனிமலர் படத்திலிருந்து பனியும் நானே மலரும் நீயே. கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் இதுவும் அழகான பாடல். இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த அந்த அழகான பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கிறேன். அருமையான பாடல். படம் பனிமலர் என்ற திரைப்படத்திலிருந்து பனியும் நானே மலரும் நீயே. கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் பனியில் இருந்து கொண்டே பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடல் அருமை அப்படின்னு சொல்லிக்காரு மிக்க மகிழ்ச்சி ஐயா. தேன்மொழி சகோதரி, பனியும் நீயே மலரும் நானே இனிமையான பாடலை தேர்வு செய்த காயத்ரி சகோதரிக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, எனது விருப்ப பாடலை கேட்டு ரசித்தேன், நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான பாடல், மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் முகவரி என்ற திரைப்படத்திலிருந்து என் நிலவே என் நிலவே. இந்த பாடல் வரியில் தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக் குமார், அம்மா செல்வி இவர்கள் விருப்பத்தில் வருகிறது. இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒழித்த பாடல் விரும்பி கேட்ட அன்பு சொந்தம். முகவரி என்ற திரைப்படத்திலிருந்து என் நிலவே நிலவே இந்த பாடல் வரியில் தீபா குமார், தேன்மொழி சகோதரி, முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒழித்து சென்றது. தீபா சகோதரி, எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா, பாடல் மிகவும் அருமையான பாடல்னு சொல்லியிருக்காரு. கோவை காயத்ரி சகோதரி, முகவரி படப்பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மனதை தொட்ட பாடல் சொல்லியிருக்காங்க தீபா. தேன்மொழி சகோதரி, மனதை உருக வைக்கும் குரல் பாடல் அருமை, தீபா இனிமையான பாடலை தேர்வு செய்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். ஆர்ஜே அனுசுயா சகோதரி, நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் பதிவு போட இயலவில்லை. வேலை காரணமாக ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு பாடல்களும் அருமையான பாடல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நானும் வேலை செய்து கொண்டே தான் நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் சகோதரி. மிக்க நன்றிகள். காலை வேலை என்பதால் அனைவருக்கும் வேலைகள் இருக்கும், பரவாயில்லை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் உதயகீதம் என்ற திரைப்படத்திலிருந்து சங்கீத மேகம் தேன் சிந்தம் நேரம். இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் கோவை ராஜேஸ்வரி, சாரி கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்காங்க சகோதரி. இதோ அவர்களுக்காக சபரி இணையதள வானொலி வழங்குகிறது இசைராகம் நிகழ்ச்சி. இதோ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலியை வழங்கிக் கொண்டிருக்கிறது இசைராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் உதய கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து. சங்கீத மேகம் தேன் சிந்த நேரம் இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்புங்கன்னு சொன்னாங்க. சகோதரி ஒளிபரப்பாச்சு, அருமையான பாடல், நானும் கேட்டு ரசித்தேன். தீபா சகோதரி, சங்கீத மேகம் தேன் சிந்த நேரம் பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கோவை காயத்ரி சகோதரி சூப்பரான எவர்கிரீன் சாங்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல் இனிய காலை வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இசைராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சுந்தரகாண்டம் திரைப்படத்திலிருந்து இரவிலே எந்த ஆணும் பெண்ணிடம் சரணம் சரணடைஞ்சு தான் தீரணும் கண்டிப்பாக இந்த பாடல் வரியை கேட்டு ரசிக்கலாம் என்ற பாடலை வழங்குவோம் விருப்பம் மனமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் ஆணும் பெண்ணும் இரவினில் சரண் எப்படி அடைகிறார்கள் என்று இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:51:26 இரவினிலே எந்த ஆணும் பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒழித்த பாடல் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒழித்து சென்றது. தேன்மை சகோதரி வந்து அந்த பாடல் அவர் பாடலுக்கு ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. சங்கீத மேகம் தேன் சிந்த நேரம் இனிமையான பாடல். ராஜேஷ் சகோதரர் விரும்பிய பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் சகோதரி. ஒழித்த பாடல் சுந்தரகாண்டம் என்ற திரைப்படத்திலிருந்து இரவிலே எந்த ஆணும் பெண்ணிடம் சரணம் இந்த பாடல் வரியில் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். மிக நன்றிகள். மிக நன்றியும் சொல்லியிருக்காரு பாடலை ரசித்தது ரசித்து கேட்டது வழங்கியதற்கு. அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒரு பாடலை கேட்கலாம். சகோதரி கேட்டிருந்தாங்க, வள்ளி சகோதரி அதாவது தேன்மை சகோதரி வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் சகோதரிக்கு அந்த பாடல் வேண்டும்னு கேட்டிருந்தீங்க. இதோ அந்த பாடல் வருகிறது.

0: சூரியகாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் இசைராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்த பாடல், அருமையான பாடல், கண்ணதாசன் அவர்கள் கை வரிசையில் எழுதிய ஒரு அற்புதமான பாடல், டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். சூரியகாந்தி என்ற திரைப்படத்தில் 1973 வெளிவந்த இந்த திரைப்படம், மிக்க நன்றிகள் அவர்களுக்காக. அந்த பாடலை வள்ளியம்மாள் அவர்களுக்காக விரும்பி கேட்டிருந்தாங்க. தேன்மை சகோதரி அருமையான தத்துவ பாடல் தங்கை வள்ளியம்மாள் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி சொல்கிறார். உங்களுக்கு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்களாம். நன்றிகள் சகோதரி, என் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள், மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றின்னு சொல்லியிருக்கேன். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் இணைந்து பதிவு கொடுத்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருந்தது உங்கள் விருப்பமாக, வாட்ஸ்அப்பும் உங்கள் விருப்பமாக இசைராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:01. நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களுடன் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் உங்கள் அன்பு தோழி ராமாபுரம் அனுசுயா. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் காலை அறிவிப்பாளராக கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்களுடைய விருப்பத்தில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு பாடல் கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சிக்கு செல்வோமா? இதோ அந்த பாடல்.

போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறி ஊற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனென அருளும் தமிழும் திகழும் கடலென கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவரும் நித்த நித்தம் புகைந்திட நின்னருளை தந்தருவாய் உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தரு பற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்று ஆயிரங்களான கல்வி வாய் திறந்து தந்த செல்வி அன்னை உன்னை

0: என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அன்னை சரஸ்வதி தாயை வணங்கி நம் நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று தெரிவித்து கொண்டு இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கும்பகோணம் கணபதி நகர் மனோகர் அண்ணா அவர்களுடைய விருப்பத்தில்தான் பாடல்கள் இன்று வலம் வர இருக்கின்றது. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம், அவருடன் ஒரு உரையாடல். ஹலோ, ம், வாங்கண்ணா சொல்லுங்க.
1: ஹலோ,

வணக்கம் வணக்கம் வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் தான் உங்களோட உரையாட வந்திருக்கேன். நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம காட்டின ஒரு கீதம் கபரி ஆன்லைன் எஃப்எம் வானொலியில் உங்களுக்காக ஒளிபரப்ப இருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பாடல்களை உங்களுடைய பாடல்களை கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் போடுங்க. அதை செய்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டாக்கா பாடல்களை யாரும் போட வேண்டாம், நான் வாட்ஸ்அப்பில் போடுற மாதிரி போட வேண்டாம். பாடல்களை கேளுங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்.

அதே மாதிரியே வந்து பதிவும் நல்லா போடுங்க. இன்னைக்கு முதல் முதலாக நம்ம வந்து திரும்பி நம்ம வந்து நீண்ட நாளைக்கு பிறகு ஒளிபரப்புற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? அதனால் இப்போ வந்து முதல் பாடலாக நம்ம கேட்போம். எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற ராமாவோட அனுசையா சகோதரி அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரியே இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்து கொடுத்துருக்கும் கீதனை செய்யாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நேயர்களே, உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். பாடலை கேட்போம், அழகாக பதிவு போடுங்க, அழகாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ முதல் பாடலாக சாமி ஐயப்பன் என்ற படத்தில் கே.கே. யேசுதாஸ் பாடிய இரு பார்க்கடலில் பள்ளி கொண்டாள் அந்த பாட்டு முதல் முதலாக ஒரு பக்தி பாடலை கேட்போம். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப உசந்த மாதம், அதனால தான் இந்த பாட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம அடுத்த அடுத்து நம்ம எல்லா பாட்டையும் கேட்கலாம். இதில் ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த பாட்டு பாடப்போகுதில்ல, அதுக்கு வந்து இசையமைப்பாளர் யாருன்னு உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் இதில் வந்து பதிவிடுங்க. இப்போ பாடலுக்கு செல்வோமா?

ஒரு அழகான ஒரு பக்தி பாடலை கேட்டுக்கிட்டு வந்தோம் இல்லையா. இந்த பாடலை நம்ம எப்போ கேட்டாலுமே நம்மளுக்கு ஒரு உடம்பு சிலுக்குற மாதிரி ஒரு இயேசுதாஸ் அவ்வளோ அருமையாக பாடியிருப்பார். இந்த பாட்டை கேட்க கேட்க அழுத்தமாக இருக்கும். நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றிலே வரும் கீதம் கபரி வானொலி ஆன்லைனில் எப்பவுமே ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. உங்களோடு நான் பேசி கொண்டிருப்பது கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் தான் உங்களோட உரையாடல். நான் கேட்ட கேள்விக்கு வந்து சரியான விடை போட்டிருக்காங்க சோலைச்சேரி தேன்மொழி அவங்க, அதே மாதிரியே இது கோவை காயத்ரி அவங்களும் போட்டிருக்காங்க, ஜி தேவராஜன் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு மாமாந்த பாராட்டுகள். அப்புறம் இயக்குனர் கீதனேஸ்வரன் இறந்துருக்காரு. அப்புறம் வந்து படவேடு பிரியா வீரமணி இறந்துருக்காரு, ஜெயா சந்திரசேகர் எல்லாரும் இறந்துருக்காங்க. அப்புறம் கோவை ராஜேஷு ராஜேஸ்வரி புவனேஸ்வரி எல்லாருமே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட உடன் பணிபுரியும் அனுஷியாமாவும் எல்லா பாட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சரியான விடையை போட்டால் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் உயர்ந்த மனிதன். ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் உருவான ஒரு படம், அருமையான படம், நல்ல படம். சிவாஜி கணேசன், பானுஷி, சௌகார் ஜானகி, சிவகுமார், பாரதி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அருமையான படத்தை இந்த படத்தில் இதில் வந்து அன்னையில் மறைஞ்ச சௌகார் ஜானகி பற்றி தான் இப்போ நான் பாட்டு கொடுக்க போகிறேன். அத்தாரின் முத்தங்கள் அத்தனையும் முத்துக்கள் அப்படின்னு சீட்டு அம்மா குரல் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அருமையான பாடல். சௌகார் ஜானகியை பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு வீர பெண்மணி மாதிரி பேசுவாங்க. எப்பயுமே ஒரு கனிய குரல், ஒரு அழகான நடிப்பு, அழகான ஒரு நல்ல ஒரு அவங்க வந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடியே நடிக்க வருவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு இது என்னன்னாக்கா எஃப்எல் என்னன்னாக்கா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தான் வந்து அவங்க நடிக்கவே வந்தாங்க. இதில் என்னென்னா ஜானகி அப்படின்னு வந்து நிறையா பேரில் இருந்ததுனால திரைத்துறையில் வந்து ஜானகின்னு நிறையா பேர் இருந்தாங்க. அதனால் இவங்க வந்து முதல் முதலாக ஒரு படத்தில் நடித்தாங்க. அதுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு. அது என்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல் படமாக அவங்க நடித்த படத்தோட பேரோட தான் அவங்க பேரே வரும். படத்தோட பேரையும் அவங்க பேரையும் சேர்த்து கொடுத்தாங்க. அது என்ன என்ன படம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இவங்க நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துலேயுமே குணச்சித்திர இடத்துலையும் சரி, நகைச்சுவை படமாக இருந்தாலும் சரி, இது மாதிரி வந்து பல திரைப்படங்களில் பல விதமான நடிப்பெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து முதல் படம் இவங்களுடைய படம் என்னங்கிறத நீங்கள் போடுங்க நேயர்களே. இப்போ நம்ம பாட்டை கேட்டுக்கிட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம்.

நேயர்களே, பாடலை கேட்டீங்களா? சவுகால் ஜானகிக்கு ஒரு ஒரு நினைவு அஞ்சலி, அதுக்காக தான் அந்த பாட்டை போட்டேன். ஏன்னா நம்ம நிகழ்ச்சி அவங்க இறக்குறப்ப நம்ம நிகழ்ச்சி இல்லை, அதனால் அவங்கள ஞாபகப்படுத்துறதா அவங்க அது அவங்களே சொல்லுவாங்க, பார்த்த ஞாபகம் இல்லையோ. அந்த பாட்டிலலாம் ரொம்ப அற்புதமாக டான்ஸ் ஆடுவாங்க. அருமையான படம் அது, புதிய படமேடா. இப்போ வந்து நம்ம இந்த பாட்டை கேட்டோம். இந்த பாட்டுக்கும் நிறையா நேயர்கள்லாம் பதிவுலாம் போட்டிருக்கீங்க, நன்றி. அப்புறம் கரசமாரம்பட்டி அபிமன்னன் அவரும் போட்டிருக்காரு, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை கோவை கணபதி சந்திரமோகன் போட்டிருக்காரு, தெலுங்கில் அறிமுகம் ஆனாங்க. உண்மைதான், அது வந்து சவுக்கார் அப்படின்னு ஒரு படத்தில் தான் அவங்க தெலுங்கில் அறிமுகம் ஆனாங்க. அப்புறம் தமிழில் வந்து சோழச்சேரி தேன்மொழி போட்டிருக்காங்க வலையாபதினு. சரியான விடை தான் இதுவும். ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள்.

கோவை சரவணம்பட்டி காயத்திலையும் சரியான விடையை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். சரியான விடையை போட்ட நேயர்களுக்கும் பதிவு போட்டுக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் தெருவிடத்து என்ற படத்தில் இளையராஜா ஜானகி பாடிய பாடல். ஓடையா ஒரு கடுதாசி, இந்த பாட்டு ஒரு அரிதான பாட்டு, ஒரு அழகான பாட்டு. கேட்கும் போதே நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ அடுத்த அதில் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட என்னன்னாக்கா, இந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகி யாருன்னு போடுங்க. இல்லை அவங்க முடிஞ்சால் கதாநாயகி போட்டாலும் சரி, இந்த படத்தில் யார் கதாநாயகன் கதாநாயகி உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க நேர்களே. இப்பொழுது நான் பாடலை கேட்டுவிட்டு வருவோமா?

நேயர்களே, பாடலை கேட்டிங்களா? ஒரு அழகான பாடல், அரிதான பாடல். இளையராஜாவும் ஜானகியும் அற்புதமாக பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. இந்த பாட்டெல்லாம் நாங்கள் அப்போல்லாம் அடிக்கடி வானொலியில் நாங்கள் கேட்டோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போல்லாம் நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடலை போட்டிருக்காங்க. கோவை சரவணம்பட்டி காயத்ரி, விஜயன், தீபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். இப்பொழுது நேரம் 10:28 ஆகிறது. நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த வானொலி தவறி எஃப்எம், ஆன்லைன் எஃப்எம். கேளுங்க கேளுங்க, கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும். இப்போ அடுத்த பாடலாம் நாம் கேட்க இருக்கும் பாடல், கடவுள் அமைத்து வைத்த மேடை. இந்த படத்தில் எஸ் பி சைலஜா பாடியிருக்காங்க. தங்கத்தொரையே மூணாம் பீரையே, இந்த பாடல் எஸ் பி சைலஜா அற்புதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் நான் யாரோ ஒருத்தங்க பெரியவங்க பாடுவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் படத்தில் நம்ம இப்போ பார்த்த, நான் யூடியூப்பில் சமீபத்தில் பார்த்தபோது ஒரு சின்ன பையன்தான் பாடுறான். ரொம்ப அற்புதமாக அந்த பையன் நினச்சிருப்பான் அந்த படத்தில். நேர்களே, உங்களுக்காக ஒரு கேள்வி, இந்த படத்தோட கதாநாயகன் பேர் என்னன்னு போடுங்க. கதாநாயகன் அவரோட பேரை போடுங்க. அவங்க இப்பொழுது நான் பேசுறது உங்கள் காதில் உழுவுதா? உழுவலைன்னாக்கா இப்போ சரியா இல்லைன்னு சொல்லி நீங்கள் போடுங்க. உங்களுடைய பதிவில் உங்களுடைய பதிலை போடுங்க. இப்போ நம்ம இந்த பாட்டை கேட்டுட்டு அடுத்த பாடலை கேட்கலாம்.

ஒரு அழகான பாடல், ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். என்ன ஒரு இதமாக பாடிக்கிட்டாங்க எஸ் பி சைலஜா. எந்த பாட்டு பாடினாலுமே நல்லா இருக்கும் அவங்க பாடுறது எல்லாமே. நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை போட்டிருக்காங்க. சோலைச்சேரி தேன்மொழி சிவகுமார் சுமித்ரான்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அனைத்து நேர்களும் பதிவு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு முன்பு ஒலிபரப்பான பாடலுக்கு கூட கரசம்பாரம்பட்டி அபிமன்னன் கூட பதிவு போட்டிருக்காரு. அவருக்கும் சிறப்பான பாராட்டுகள் நேர்களே. இப்போ நம்ம அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் கழகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினியா நடித்த படம். இந்த படத்தில் ஒரு பாட்டு நம்ம கேட்க போகிறோம். அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அரிதாக தான் இந்த பாட்டும் அதிகமாக வானொலியில் வராத பாடல். நம்ம சபரி வானொலியில் முன்பு ஒரு நேரத்தில் ஒரு முறை ஒளிபரப்பானுச்சு. அந்த பாட்டை இப்போ நம்ம கேட்குறோம். அந்த பாட்டை இப்போ நம்ம கேட்கலாம். இந்த பாடலை பாடிய ஆண் பாடகர் யாருன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அதே மாதிரியே இந்த படத்தில் இந்த காட்சியில் வந்து யார் ஆடுவாங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த பாட்டை இந்த பாட்டில் வந்து யார் காட்சியில் வந்து ஆடுவாங்க அந்த பாட்டையும் அந்த டான்ஸை ஆடுறவங்களையும் அதே மாதிரியே பாடுற ஆண் பாடகர் யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க நேர்களே. உங்களுடைய பதிவுகளும் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடலை கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் வானொலி கபரி ஆன்லைன் எஃப்எம். கேளுங்க கேளுங்க, கேட்க கேட்க ஆனந்தம். காட்டிலே ஒரு கீதம். உங்களோடு நான் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். என்னோட உடன் பணிபுரியும் ராமா ஒரு அனுஷா மேடம் தான் என்னோட பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இயக்குனர் கீதநேசன் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இப்பொழுது பாடலுக்கு செல்வோம்.

ஒரு அழகான அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கு நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை போட்டிருக்காங்க. கோவை கணபதி சந்திரமுகன் மலேசியா வாசுதேவன் போட்டிருக்காரு சரியான பதில். அதே மாதிரி இந்த படத்துல வந்து நான் கேட்ட கேள்வி வந்து புரியல படத்து. நான் அந்த நடிகை யாருன்னு கேட்டிருந்தேன். அந்த நடிகை வந்து சுமலதா. அவங்கதான் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க அற்புதமா. இந்த விடையை வந்து நம்ம சோழேஸ்வரி தேன்மொழியும் போட்டிருக்காங்க, மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி தேன்மொழியும் போட்டிருக்காங்க. அங்கு என்னுடைய பாராட்டுகள். பரத்தம்பாரம்பட்டி கொஞ்சம் அபிமண்டலும் போட்டிருக்காரு, அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்போ நம்ம அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல் கண்ணை திறக்கும் சாமி. இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம். இந்த பாட்டும் ஒரு அற்புதமான பாடல், சிறப்பான பாடல். இதில் உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு நீங்கள் சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரியே இந்த படத்தோட கதாநாயகி யாருன்னு போடுங்க, தெரிஞ்சா உங்களுக்கு போடுங்க. இப்போ நம்ம இந்த பாடலை கேட்கலாம். கேளுங்க கேளுங்க, தவறி ஆன்லைன் எப்பம் பாடணும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ பாடலை கேட்கலாம்.

ஒரு இளமை சொல்லும் பாடலை கேட்டுட்டு வந்தோம். இந்த படத்துக்கு உள்ள கேள்வி நான் கேட்டிருந்தேன், யார் இந்த படத்தோட இயக்குனர், இயக்குனர் யாருன்னு கேட்டிருந்தேன். இந்த படத்தோட இயக்குனர் பாக்யராஜ், பாக்யராஜ் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. சோழச்சேரி தேன்மணி அவங்க சிவகுமார் ஜிவி தான் போட்டிருக்காங்க. அர்த்தமாறும் பாட்டின் அர்த்தமாறும் பாட்டி அபிமன்னும் சரியான விடையா போட்டிருக்காங்க. நேர்களே, நீங்கள் கேட்கும் கேள்விகளை எனக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் எனக்கு பதிவு போடுங்க. ஏன்னு கேட்டாக்க காதலை உழுவுலாம் உழுவுலான்னு சொல்ல வேண்டாம், நான் நல்லா பேசுகிறேன், எனக்கு நல்லா தான், என்னோட ஃபோனும் நல்லா இருக்கு, அவங்க ஃபோனும் நல்லா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் புரியலன்னா கொஞ்சம் நீங்கள் பதிவு போடுங்க. சரியாக கேட்குதா இல்லையாங்கிறத நீங்கள் இப்போ நீங்கள் சரியான பதில் பதிவு போடுங்க. இப்போ அடுத்த பாடலாக நான் கேட்க இருக்கும் பாடல் நினைவுகள். இந்த படத்தில் எஸ் வி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய கோவில் தெய்வம் நீ, இந்த பாடலை நம்ம கேட்க இருக்கோம். ஒரு அற்புதமான பாடல். அண்ணன் மனைவி இன்னொரு தாய் என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரியே தன் கணவனோடு பிறந்த தம்பியை தன் குழந்தையாக நினைத்து பாடும் பாடல் இது. இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு பாசம் பரிவு வரும். அதே மாதிரியே இந்த பாடலை வந்து நாம் இந்த பாட்டுக்குள்ள ஒரு கேள்வியை இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த படத்தில் அண்ணியாக நடிச்சிருப்பவங்க யாரு, அதே மாதிரி குழந்தனாக நடிச்சிருப்பவர் யாரு, அண்ணியாக நடிச்சிருக்கும் அந்த நடிகையின் யாரு, அதே மாதிரி அவருக்கு அவங்களுக்கு குழந்தனாராக நடிச்சிருப்பார் ஒருத்தர், அவரும் பிரபலமான நடிகர். இவங்க ரெண்டு பேர்த்து பேரையும் போடுங்க. நினைவுகள் படத்தில் அண்ணியாக நடித்திருக்கும் அந்த நடிகையின் பெயர், குழந்தனாராக நடித்திருக்கும் அந்த நடிகரின் பெயர், ரெண்டு பேர்த்தோட பேரையும் போடுங்க. இப்பொழுது நம்ம பாடலை கேட்கலாம். கேளுங்க கேளுங்க, கபரி ஆன்லைன் எஃப்எம் வானொலி கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்க கேட்க ஆனந்தம் காற்றிலே வருகீதம். இந்த நிகழ்ச்சியில் இந்த பாடலை இப்போ நம்ம கேட்கலாம்.

ஒரு அருமையான ஒரு பாசம் பாசம் நிறைந்த அவங்க பாச ராகத்தை கேட்டு வந்தோம். நல்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா சிறப்பாக பாடியிருந்தாங்க இந்த பாடலை. நேர்களே, நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடை ஸ்ரீபிரியா. ஸ்ரீபிரியா தான் அண்ணியாக நடிச்சிருப்பாங்க, கார்த்திக் தான் சுதந்திரனாராக நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீபிரியா கணவராக வந்து சரத்பாபு நடிச்சிருப்பாங்க. அதான் சரியான விடையை போட்டிருக்காங்க தொலைச்சேரி தேன்மொழி. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நேர்களே, நீங்கள் எல்லாருமே பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பதவியேடு வீரமணி, பிரியா வீரமணி, இயக்குனர் கீதேஸ்வரையா போட்டுக்கிட்டு இருக்காரு, கரத்தம்பாரம்பட்டி அபிமன்னன், செவ்வைய செய்யார் சந்திரசேகர், அப்புறம் கோவை திருவனம்பட்டி காயத்ரி, சோலைச்சேரி தேன்மொழி, அப்புறம் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, எல்லாருமே பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே இவங்க தொலைபேசி மூலமா எனக்கு வாழ்த்தெல்லாம் சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த படம் நம்ம கேட்க இருக்கும் படம், அதுக்கு முன்னால் நாம் டயத்தை சரிபார்த்து கொள்வோம். 10:56 ஆகிறது. உங்களுடைய வாட்ச் கரெக்டான பாருங்க, நான் சொன்ன டைம் சரியான. இப்போ அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் ரிஷிகண்டா பூனை. இந்த படத்தில் ஒரு பாடல், ஒரு அற்புதமான பாடல், ஒரு இதமான பாடல், ஒரு இளமையான பாடல். இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் நம் மனது எங்கேயோ பறக்கும். நேர்களே, உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த படத்தில் இந்த பாட்டை பாடியது யார்? இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் பேரே சொல்லுங்க. இந்த பாட்டை பாடியவர் யார்? இந்த படத்தில் உள்ள கதாநாயகன் யார்? பாருங்க, இப்பொழுது பாடலை கேட்டுவிட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் வானொலி சபரி ஆன்லைன் இயக்கம், கேட்கும் நிகழ்ச்சி காற்றிலே வரும் கீதம். நான் உங்களோடு கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், உடன் பணிபுரியவர் ராமாவரம் மலேசியா. வாழ்த்துக்கள். பாடலை கேட்போமா?

ஒரு இளமையான துள்ள இளமையான பாடல், ரொம்ப மென்மையான குரலில் இளையராஜா அருமையா பாடியிருக்காங்க. இந்த விடையை வந்து அழகா போட்டிருக்காங்க சோழச்சேரி தேன்மொழி அவங்க போட்டிருக்காங்க. மல சுதாகர் பரிதா பாடியது வந்து இளையராஜா அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். பாடல் எல்லாமே அப்போ வந்து 70களில் வந்த பாடல் என்றாலே நமக்கு எல்லாமே சந்தோஷமான ஒரு பாடல் தான். நம்ம எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. ஆனால் வந்து இதை அடிக்கடி நம்ம பொது வானொலிகள்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த இந்திய தமிழ் தான் இந்த மாதிரி பாடல்லாம் நம்ம கேட்டு மகிழலாம் இல்லையா. இப்போ வந்து நான் அடுத்த பாடலாம் நம்ம கேட்க பாடல் கண்மணியே பேசு. இந்த படத்தில் எஸ் ஜானகி பாடியது. நேயர்களே, உங்களுக்காக ஒரு அற்புதமான கேள்வி என்னன்னா, இந்த படத்தில் ரெண்டு கதாநாயகி யாருன்னு போடுங்க. ரெண்டு கதாநாயகி யாருன்னு போடுங்க. இப்போ இந்த பாடலை நம்ம கேட்கலாம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சபரி ஆன்லைன் எஃப்எம் வானொலி நிகழ்ச்சி காற்றிலே வரும் கீதம். இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாம்.

ஒரு அற்புதமான கர்நாடக மியூசிக்ல ராக மாளிகையை ஜானகி அருமையா பாடியிருப்பாங்க. இந்த பாடல் ஜானகி அம்மா நம்மிடம் இல்லை என்றாலும் அவங்க பாடல் மூலமாக நம்மளோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்காரு. அவங்க எத்தனை பாடல் பாடினாலும் நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு பாடல் தான். சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமான பாடலாக இருந்தாலும் சரி, காதல் பாட்டு, முக்கள், முனங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் எப்பயுமே அவங்க சிறப்பான ஒரு பாடகி. அவங்கள என்னைக்குமே இன்னைக்கும் சரி என்னைக்குமே மறக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு பாடகி. நல்ல பாட்டை கேட்டோம். இதுக்கு சரியான விடையை வந்து தொலைபேசி மூலமாக கோவை ராஜேஷ், அம்பிகா லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இரணியல் ஜெகதீஸ்வரன் போட்டிருக்காரு, சோழச்சேரி ஏன்மொழியும் போட்டிருக்காங்க, சிவகுமார், லட்சுமி, அம்பிகா, இவங்க மூணு பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொலைபேசின்னு என்னை கூப்பிட்டு சொல்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவை ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த பாடலாம் நாம் கேட்க இருக்கும் பாடல் தூரத்து பச்சை. இந்த படத்துலேருந்து ஆனந்த மாலை, இந்த பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். தூரத்து பச்சை என்றைக்குமே கண்ணுக்கு அழகாக தான் இருக்கும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு இல்லையா. எதுவுமே நம்ம நம்மகிட்ட இருக்கிற பொருளை நம்ம தேட மாட்டோம். தூரமாக எங்கே எது இருக்குதோ அதை பார்த்து தான் நம்ம ஆச்சரியப்படுவோம், ஆசைப்படுவோம். அதுக்கு தான் இந்த படத்தோட பேரை இப்படி வச்சிருப்பாங்க போல இருக்கு, தூரத்து பச்சை அப்படின்னு. நேர்களே, உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த பாடலை பாடிய ஆண் பாடகருடைய பேரை போடுங்க. இந்த பாடலை பாடிய ஆண் பாடகர் அவரோட பேரை போடுங்க. இப்பொழுது நம்ம பாடலை கேட்கலாம். கேளுங்க கேளுங்க, சபரி வானொலி எஃப்எம், காற்றிலே ஒரு கீதம். இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடலை கேட்கலாமா? ஆனந்த மலை, ஆனந்தம், அந்த பாட்டை கிட்ட கேட்டு மகிழ்ந்தோம்.

என்ன நேர்களே, பாடலை கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? நெஞ்சை கேட்க நெஞ்சத்தை உருக்கும் பாடல், அழகான பாடல். இப்பொழுது நேரம் பதினோரு மணி பதினஞ்சு நிமிடம் ஆகிறது. நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை சோலைச்சேரி தேன்மொழி போட்டிருக்காங்க, கிருஷ்ணச்சந்திரன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கே அது மனமார்ந்த பாராட்டுகள். இப்பொழுது அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்கும் பாடல் முதல் இரவு என்ற படத்தில் காமாட்சி மீனாட்சி கல்யாணம் பண்ணலாமா, ஒரு நகைச்சுவை நிறைந்த பாடல். இந்த பாடலை நான் ரொம்ப அதிக நாளாயிருக்கு இந்த பாட்டை கேட்டு. இப்ப நம்ம சபரி பாடல் இதை கேட்கலாம். உங்களுக்காக ஒரு கேள்வி, இந்த பாட்டை பாடிய இரு பாடகர்கள், அவங்க அந்த பாடகருடைய பேரை போடுங்க. இந்த பாட்டை பாடிய இரு பாடகர்கள், அந்த பாட்டை யாரு பாடிய கலைஞர்கள் போடுங்க. இப்பொழுது நம் பாடலை கேட்கலாம்.

0: ராஜாக்கு ராஜாங்கம் பண்ணலாமா?
1: நேயர்களே, ஒரு கலக்கல் பாடலா கேட்டான். கலக்கலா கலக்கலா இருக்குன்னு இரணியன் ஜெகதீசன் போட்டிருக்காரு. மலேசியா வாசுதேவன் சந்திரன் ஒருத்தர் பாடியிருக்காரு. மலேசியா வாசுதேவன் பாடியது சந்திரன். இளையராஜாவும் குழுவிலருந்து போட்டிருக்காரு. சரி, எல்லாம் ரைட்டு தான். இளையராஜா இசையில வந்த பாடல் என்ன குழுவிலரும் பாடியிருக்காங்க இல்லையா, அதனாலதான் போட்டிருக்காரு. கேன்மொழி தோலைச்சேரி கேன்மொழியும் மலேசியா வாசுதேவன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி நாட்டிலே ஒரு கீதம். தவறி ஆன்லைன் இயக்கம்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நான் உங்கள் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா அருமையா பதிவுலாம் போட்டுட்டு இருக்கீங்க. என்னோட உடன் பணிபுரியும் அனுஷா மேடமும் எல்லா பாட்டையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கோவை காயத்ரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வீரமணி, கீதரேசன் ஐயா, அப்புறம் ஐயா சந்திரசேகர், இரணிய ஜெகதீசன், கருத்தம்பாரம்பட்டி அபிமன்னன் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன். அது என்ன படம்னு கரெக்டாக நீங்கள் போடுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் பி சுசீலா பாடியிருக்காங்க. கனிமுத்து பதிந்தது இதழ் மேலே அப்படின்னு ஒரு பாட்டு. கனிமுத்தம் பதிந்தது இதழ் மேலே, பாட்டோட முதல் வரி இதுதான். ஆனால் இந்த படம் என்னன்னு நீங்கள் கரெக்டாக போடுங்க. தெரிஞ்சா இப்பொழுது நம்ம பாடலை கேட்கலாமா?

இரு குரலில் இளமையான பாடல் துள்ளலாக வந்துச்சு. எஸ் பி பாலசுப்ரமணியன் ஏ சுசீலா அற்புதமா பாட்டு. நேர்களே, யார் இந்த ஜம்புலிங்கம் ஏன்மொழி போட்டிருக்காங்க? நான் இல்லப்பா, யாரோ தெரியல அந்த ஜம்புலிங்கம் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்புறம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பாராட்டுகள். இப்ப நம்ம 3 மணிக்கு இதயராகும் இந்த நிகழ்ச்சியில் கோவை கணபதி சந்திரமுகனோட பாட்டு தான் வரப்போகுது. அவரோட பாட்டு தான் இன்னைக்கு 3 மணிக்கு வருது. எல்லாரும் கேளுங்க, இதே மாதிரியே பதிவுகளை போடுங்க, உங்க வாழ்த்துக்களை போடுங்க. அவரோட பாடல் இப்ப இன்னைக்கு ஒளிபரப்பாக இருக்கிறது. சந்திரமோகன், கோவை சந்திரமோகன், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அப்புறம் நேயர்கள் எல்லாருமே பாடலை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கேட்கற கேட்க ஆனந்தமா இருக்கு போல இருக்கு. சபரி வானொலி எப்பம் காட்டிலே ஒரு கீதம் இந்த நிகழ்ச்சி நீண்ட நாளைக்கு பிறகு இன்று அழுமையா ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நேயர்களே, இப்ப அடுத்த நிகழ்ச்சி அடுத்த பாடலாக நாம் கேட்கும் பாடல் வயசு பொண்ணு. இந்த படத்திலிருந்து டி என் சுந்தரராஜன் வாணிஜியராம் பாடிய அதுவும் அதுவும் செங்கோட்டை. நேர்களை, மீண்டும் ஒரு அற்புதமான கேள்வி என்னன்னா, இந்த படத்துல வந்து 2 கதாநாயகி, அந்த 2 கதாநாயகி யாருன்னு கண்டுபிடிங்க. பெரும்பாலும் உங்களுக்கு கேள்வி, 2 கதாநாயகி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க யாருன்னு கதைக்கிட்டா கரெக்டா கண்டுபிடிங்க. இப்ப நம்ம பாடலை கேட்கலாம்.

ஒரு அரிதான பாடலை இப்ப நம்ம கேட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாடல்லாம் நம்ம ஆன்லைன் எஃப்எம்லதான் கேட்கலாம். அதிகமா ஒழிக்காத பாடல்களாவது நம்ம தேர்ந்தெடுத்து போடுறோம். எல்லாருமே கேட்டு அழகா பதிவு எல்லாம் போட்டீங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். அழகா பதிவு போட்டவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். அலாம அழைப்பு கொடுத்த கீதநேசன் ஐயாவுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அப்புறம் என்னோட உடல் பதிவு புரிந்த அனுஷா சகோதரிக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள். வராத நேர்கள் எல்லாருமே வந்து மறுபடியும் வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு எல்லாம் பார்த்து பதிவு எல்லாம் போட்டீங்க. நான் கேட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடையை சோழிச்சேரி தேன்மொழி போட்டிருக்காங்க. லதா ரோஜா ரமணின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இன்று மாலை 3 மணிக்கு கோவை சேர்ந்த சந்திரமோகனுடைய பாடல் தான் இதே ரகமா வருது. அதுக்கும் இதே மாதிரியே நீங்க உங்களுடைய கதல் பதில் வாழ்த்துக்கள் பதிவுகளை போடுங்க. நன்றி. இப்ப வந்து நம்ம அடுத்த கடைசி பாடலாக நான் நிறைவு பாடலா நம்ம கேட்க இருக்கும் பாடல் தேனி பணிகள் என்ற படத்தில் பி சுசீலா பாடிய பூந்தேனில் கலந்து. ஏன் இந்த பாட்டை நான் போடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு சோபாவோட பிறந்தநாள். ரொம்ப மென்மையான நடிகை, ரொம்ப அற்புதமான நடிகை. குறைந்த காலத்தில் அற்புதமான நிறைய படங்களை கொடுத்தாங்க. அதிகமான படம் இல்லாட்டியும் கூட அவங்க நடித்த அத்தனை படமும் நம்மளுக்கு மனசுல நிற்கும். ஏன்னு கேட்டால் சாமந்தி பூவா இருக்கட்டும், இல்ல முள்ளு மலருமா இருக்கட்டும், அதே மாதிரி நிலநிஜமாகிகள் கூட தான் அறிமுகமாக அந்த படத்துல நல்ல நல்ல படமா அவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு இருந்திருந்தா நம்பர் 1 இருந்திருப்பாங்க திரைத்துறையில. ஏதோ அவங்க போதாத காலம், நம்மளை விட்டு போயிட்டாங்க, பரவாயில்ல. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அவங்கள் புகழ் என்றும் வாடும். அவங்களோட படங்களும் நம்ம திரையில பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களோட பாடலையும் நம்ம இந்த மாதிரி வானொலியில கேட்கலாம். இப்ப நம்ம கடைசி பாடலை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக மறுபடியும் உங்களை சந்திப்பேன். வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.

நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சோவா பிறந்த நாளை முன்னிட்டு ஏனிப்படிகளில் இருந்து சுசிலா அம்மா குரலில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களின் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் அவர் குரலில் வளம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு மற்றும் நிலை இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:01. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்களுடைய விருப்பத்தில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் என்னவென்றால், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு குடும்ப சமேதரார் இணைய வேண்டுமென்றால் எந்த கடவுளை வணங்க வேண்டும், அந்த கடவுளுடைய அருள் பெற்று அவர் தம்பதிகளாக ஆக வேண்டும் என்றுதான் ஒரு பாடல். மலேசிய வாசுதேவன் வாணியம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். இதோ நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

குமரன் பெயரை சொல்லி கும்மியடி, ஆனந்தம் ஆனந்தம் என்று சொல்லி ஆடிப்பா.

நேயர்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள். நன்றி. அடுத்து செய்யார் சந்திரசேகர் அவர்கள், இனிய மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி நன்றி தம்பி. தேன்மொழி அவர்கள், நீண்ட இடைவேளைக்கு வாங்க வாங்க, நீண்ட இடைவேளைக்கு பிறகு இதயராகம் கேட்கிறோம் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். அடுத்து கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பாடலை தொகுத்து அனுப்பிய நேயர், மருதமலை முருகன் முதல் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், ஆரம்பம் பாடலே அசத்தல், சிறப்பான பாடல், நல்ல ஒளி இசை தரம் பாடல், தேர்வு அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து முருகனை கண்முன் கொண்டு வந்து அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கன்னியாகுமரி இரண்யன் ஜெகதீஷ் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கின்றீர்கள்? இதயராகம் என்னும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து அருமையான அற்புதமான பாடல்களை தந்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து உயர்ந்த எண்ணங்களோடு உன்னதமான கருத்துக்களோடும் சிந்தனையில் தெளிவோடும் செயலில் துணிவோடும் உண்மையான உணர்வோடும் நேர்மையான திறமையோடும் நிகழ்ச்சியை நெறிபடுத்தி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நிகழ்ச்சி வெல்லட்டும் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றிகள் ஐயா, நன்றி நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். அன்னை வயல் இந்த படத்திலிருந்து வா வா வெண்ணிலவே. சித்ரா எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல், கோவை சந்திரமோகன் அவர்களின் விருப்பத்தில். இதோ

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தொட்டாம்பாளையம் பழனிச்சாமி பழனியா தொட்டாம்பாளம், அவருடைய பெயர் எனக்கு சரியாக தெரியவில்லை, அந்த பெயரை குறிப்பிடுங்கள் அன்பு தோழரே. இதயராகம் நிகழ்ச்சியை இனிதே தொகுத்து தர வருகை தந்திருக்கும் ராமாபுரம் அனுசியா சகோதரி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். பகலில் வெயில் பட்டையை கிளப்பி கொண்டிருக்கின்றது. நீங்கள் வெண்ணிலாவை அழைத்தால் வெண்ணிலா கண்ணுகளுக்கு தெரிவதில்லை. பாட்டு சூப்பருங்கோ என்று ஒரு அழகான ஒரு தொட்டாம்பாளையம் பழனிய அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரரே, உங்களுடைய பெயரை தெளிவாக எனக்கு பதிவிட்டால் நான் வாசிப்பேன், தவறாக எண்ண வேண்டாம். அடுத்து கணபதி அவர்கள், சந்திரமோகன் அவர்கள், வா வா வெண்ணிலா சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், வா வா வெண்ணிலாவே ரோஜா வானத்தில் அரிதான பாடல், கேட்கவே அருமையாக உள்ளது, எஸ்பிபி குரலில் சிறப்பு பாடல் என்று, சித்ரா குரலில் அம்மிங் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, சாரி அண்ணா உங்கள் பெயரை மறந்துவிட்டேன், ஏனென்றால் இப்பொழுதுதான் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளீர்கள் அல்லவா, இதற்கு மேல் ஞாபகம் வைத்துக் கொள்வேன். அடுத்து தேன்மொழி அவர்கள் அவருடைய பெயரை பதிவிட்டுள்ளார். ஓகே சகோதரி, அடுத்த பாடலுக்கு செல்வோம். இதயராகும் நிகழ்ச்சியில் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகர் அண்ணா, கோவை கணபதி நகர் சந்திரமோகன் மற்றும் தேன்மொழி அவர்கள், கொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்களும், இவர்களுடன் நம் இயக்குனர் கீதநேசன் அவர்களும் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இதயராகும் நிகழ்ச்சியில் நம் சவரி வானொலியில் அடுத்த பாடலுக்கு செல்வோமா. அவதார புருஷன் இந்த படத்தில் இருந்து உன்னை நினைச்சி உன்னை நினைச்சி, இதோ எஸ்பிபி சித்ரா குரலில் இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான பாடல். கணபதி சந்திரமோகன் அவர்களுடைய விருப்பத்தில் நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. பாடல் ஒலித்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அண்ணா அவர்கள், அவ்வப்போது மறந்துவிட்டால்தான் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் சகோதரியே என்று ஒரு பதிவு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா. நீண்ட நாட்களாகிவிட்டது நம் சபரி வானொலியில் நானும் இணைந்து. உடல் நலம் குறைவால் இப்பொழுது தான் இணைந்தேன். ஓரளவுக்கு ஒரு சில பெயர்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை, அவ்வளவுதான். பரவாயில்லை, நீங்கள் தொட்டாம்பாளையம் சொன்னாலே இது கோகிலா பழனிசாமி என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சுவிடும் என்று ஒரு பதிவு. இதற்கு மேல் ஞாபகம் வைத்துக் கொள்வேன் அண்ணா, மன்னியுங்கள். அடுத்து சந்திரமோகன் அவர்கள் ஏ அழகான ராகம் பாடல், அந்த பாடலில் அம்மிங் ஒலித்ததல்லவா, அதற்கு அழகான ஒரு பதிவு. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சந்திரமோகன் அவர்கள் சிற்பி இசையில் சூப்பர் பாடல், அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் அழகான அரிதான பாடல், எஸ்பிபி சித்ரா குரலில் பாடல் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இயக்குனர் ஐயா அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் ஹாய் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து சந்திரமோகன் அவர்கள் இசைத்தரம் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்கள் பதிவுக்கு கீதநேசன் ஐயா, அது எப்படி உங்களுக்கு மட்டும் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, அந்த ஆனந்தம் எப்படி என்று கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று ஒரு பதிவு. சரி, உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அந்த ஆனந்தம் என்பது. அடுத்து தூத்துக்குடி செல்வம் செல்வி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். கேட்காத பாடல், அழகான பாடல்தான், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அண்ணா அவர்கள் மன்னியுங்கள், அதெல்லாம் வேண்டாமம்மா, நான் உங்களை விட ரொம்ப சிறிய வயதுதான், 56 வயது கொண்ட சின்ன, அப்படிங்களா, சரி ஓகே சின்ன பையன், எப்பவும் போல கூப்பிடுங்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி என்று ஒன்றும் வருத்தப்பட வேண்டாமே என்று பாராட்டியுள்ளார். ஒரு அழகான ஒரு பதிவு. சரி நேயர்களே, அடுத்த பாடலுக்கு செல்வோமா? அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. சந்திரமோகன் விருப்பத்தில் நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்கள். அடுத்து மனதில் ஒரு பாட்டு, இந்த படத்திலிருந்து அழகி கண்ணே அழகிய கண்ணே, இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரம்மா குரலில் இந்த பாடலும் கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. கணபதி சந்திரமோகன் அவர்களுடைய விருப்பத்தில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் தூத்துக்குடி செல்வி அவர்களை, அக்கா எப்போ வந்தீங்க, ஃப்ளைட்டில் வந்தீங்களா என்று ஒரு பதிவு. பரவாயில்லை, அவர்களாவது ஃப்ளைட்டில் வந்தார்கள். நாம் பூமியிலிருந்து ஆகாயத்தை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம், மேலே பறக்கும் விமானத்தை. நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. எப்போதான் நிகழ்ச்சியில் இணைந்தேன், சாரி இப்போதான் நிகழ்ச்சியில் இணைந்தேன். அனுசியாக்கா குரலை கேட்க ஆனந்தமாக உள்ளது, ஒலித்த பாடல் மிகவும் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஏனென்றால் எப்படி சொல்வது, சரி பரவாயில்ல, ஏதோ படித்து விட்டேன். தேன்மொழி அவர்கள் தூத்துக்குடி செல்வி அவர்கள் அந்த பதிவுக்கு, தேன்மொழி அவர்கள் இப்போத்தான் வந்தேன் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சந்திரமோகன் அவர்கள் கண்ணே அழகிய கண்ணே என்று அழகான ஒரு நான்கு கண்களை, ஒரு ஜோடி நான்கு கண்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் அவர்கள் சூப்பர் சூப்பர் பாடல், அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். சந்திரமோகன் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். கீதநேசன் ஐயா அவர்கள் நைஸ் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள் கண்ணே அழகிய கண்ணே, அரிதான பாடல், சந்திரமோகன் தேர்வு பாடல்களை ஒரு தரம் கூட கேட்டதில்லை, இப்பொழுது கேட்டு அவ்வளவு அருமையாக இருக்கிறது, எங்கத்தான் தேடி பிடிச்சீர்களோ என்று ஒரு அழகான ஒரு பதிவு. இதற்கு மேல் நம் நிகழ்ச்சியில் அடிக்கடி அவருடைய பாடல் வளம் வரும் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் கேட்டிராத பாடல் என்றும் ஒவ்வொரு பாடலுக்கு சொல்ல வேண்டாம், அனைத்து பாடலும் கேட்காத பாடலாகத்தான் இருக்கும், சரிதானே ஐயா என்று பாராட்டி உள்ளார்கள். சிறப்பு. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் ஆமாம் சகோதரரே, நானும் இப்பாடலை கேட்கவே இல்லை, பாடல் மிகவும் இனிமையாக உள்ளது என்றும் பாராட்டி உள்ளார்கள். சந்திரமோகன் அவர்கள் கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு ஆமாம் ஐயா என்று பாராட்டி உள்ள, கேட்டிராத பாடல் என்று ஒவ்வொரு பாடலும் சொல்ல வேண்டாம் என்று போட்ட பதிவிற்காக இந்த பதிவு, ஆமாம் ஐயா என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் கண்ணே உன் கண்ணங்கள் காஷ்மீர் ஆப்பிளை போன்றே உள்ளது என்று கம்பன் வர்ணித்தது அழகு, கண்ணே அழகிய கண்ணே ரோஜாவின் இதழ்களைப் போல மென்மையான கண்கள், கம்பனின் கற்பனை வரிகள் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு பதிவு நண்பரே. சிறப்பு. அடுத்து செல்வி அவர்கள் தேன்மொழி போட்ட பதிவுக்கு இதுவும் நான் கேட்காத பாடல் என்றும், கேட்காத பாடல் இங்கே தான் கேட்க முடிகிறது, அழகான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள், சூப்பர் என்றும். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் அன்பு அறிவிப்பாளர் அவர்கள் ஏனோ பயந்து பயந்து வாசிப்பது போல தெரிகிறது, அருகாமையில் கரும்பூதம் ஏதேனும் இருக்கிறதாமா, பயப்படாதீங்க, சவரி வானொலி இருக்க பயமேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சகோதரரே. குறைந்தது ஒரு 2 மாதங்களுக்கு ஆகிவிட்டது நம் நிகழ்ச்சியில் இணைந்து, ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன், ஏனென்றால் இன்று தான் நம் நிகழ்ச்சியில் இணைந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அக்கா என்றும் பாராட்டியுள்ளார்கள். வாருங்கள் தம்பி, குட்டி பாப்பா எப்படி இருக்காங்க. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி வாங்கையா அறிவழகன் தம்பி டீ சாப்பிட்டீங்களா என்று ஒரு அழகான ஒரு வரவேற்புடன். அறிவழகன் மங்கை அவர்கள் தொட்டாம்பாளையம் பழனிசாமி போட்ட பதிவுக்கு சாப்பிட்டாச்சு அண்ணா என்று ஒரு அழகான ஒரு பதிவு. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் கண் ஆப்ரேஷன் செய்தால் கைபேசியில் வரும் வெளிச்சம் கண்ணை கூசுமோமா, ஓரிரு மாதம் இடைவேளை விட்டு விடலாமே. ஆமாம் ஐயா, 2 மாதம் இடைவேளை விட்டேன், ஆனால் என்னால் இருக்க இயலவில்லை, ஏனென்றால் நம்
அழகான அன்பான ஒரு பாசத்துக்குரிய சபரி நேயர் சொந்தங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் இன்றுதான் இணைந்தேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்லை, இப்போ ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், பாப்பா நலமா இருக்காங்க அக்கா என்று ஒரு பதிவு. குழந்தை எப்படி இருக்கான்னு நான் கேட்டதுக்காக, நீங்கள் நலமா அக்கா என்று பதிவு. நான் நலத்துடன் இருக்கின்றேன் தம்பி. சரி, நம் நிகழ்ச்சிக்குள் செல்வோமா அடுத்த பாடலுக்கு. தம்பிக்கு தாய் மனசு. இந்த படத்திலிருந்து சொர்க்கத்துக்கு ஏணிப்படிகள். எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா குரல், தேவா இசையில். தம்பிக்கு தாய் மனசு என்று ஒரு இந்த படம். ஆனால் தம்பிக்கு தாய் மனசாக இருக்கும் பொழுது இந்த தம்பியை பெற்றெடுத்த தாய்க்கு எந்த அளவுக்கு மனசு இருக்கும்? இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அச்சு, அழகான ஒரு அருமையான பாடல். எனக்கும் ஜலதோஷம் பிடித்து விட்டது. நாளைக்கு தூதுவளை ரசம் வைத்து தான் குடிக்க வேண்டும் போல. நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் வந்துட்டார். வாங்கய்யா, வாங்க வாங்க. என்னதான் இந்த லக்கேஜில் இருக்கின்றது என்று தெரியவில்லை. இந்த ரகசியம் என்றுதான் வெளிப்படுமோ? ஏனென்றால் நம் சபரி வானொலி நேயர்களுடைய இதயத்தை தேடிக்கொண்டு வந்திருக்கின்றார்களா, அல்லது அவர் கட்ட பஞ்சாயத்தில் கொடுக்கும் சன்மானத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்களா என்று ஒன்றும் புரியவில்லை. என்றுதான் இந்த லக்கேஜில் இருக்கும் ரகசியம் வெளிவருமோ தெரியவில்லை. சரி, பார்ப்போம். அதுவும் ஒரு நாளைக்கு வெளியே வந்துடும். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். பாடல் ஒரே ஜலதோஷமாக உள்ளது. கைபேசியை கெட்டு போய்விட்டது. தூதுவளையில் ரசம் வைத்து குடித்தால் சீக்கிரம் ஜலதோஷம் நீங்கும். முந்தானேத்து எங்கள் வீட்டில் அதுதான் தூதுவளை ரசம். சூப்பர் சூப்பர். நாங்களும் இங்கு ஒரு கிராமத்தில் தான் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இந்த தூதுவளை இலையெல்லாம் கிடைக்கவில்லையே, என்ன செய்வது? சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள். பாடல் இனிது நன்றி என்றும், சாரி அனுசியாக்கா, கண்களுக்குத்தான் ரொம்ப வேலை கொடுக்க மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை தேன்மொழி, நீங்கள் பதிவிடுங்கள், நான் வாசிப்பது தான் என்னுடைய ஒரு பெரிய பெரும் ஆசை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவிடுங்கள். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள். இதுவரை கேட்காத பாடல், சொர்க்கத்துக்கு ஏணிப்படி, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். சந்திரமோகன் அவர்கள். தேவாவின் இசையில் கலக்கலான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் கரூர் ரகுபதி அவர்களை வாங்க வாங்க என்று வரவேற்புடன் வரவேற்கிறார். அடுத்து ரகுபதி அவர்கள் சந்திரமோகன் அவர்கள் தேவா இசையில் கலக்கலான பாடல் என்று பதிவுக்கு தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி. இந்த பாட்டு கேட்டது இல்லையா? இந்த பாட்டு கேட்டது இல்லையா? தேவா இசையில் தாய் மனசு பாடுகிறது, காட்சிகள் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. நான் கூட இந்த பாடலை கேட்டதில்லை நண்பரே. அடுத்து ரகுபதி ஐயா அவர்கள். எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பூனை வடிவத்தில். அது யாரை என்று புரிந்துவிடும். இதோ நம் கீதநேசன் ஐயா அவர்களை தான் அவர் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துட்டார். இதோ அருமையான பாடல் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் அவர்கள். அற்புதமான அருமையான பாடல், வாழ்த்துக்கள், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் ரகுபதி அவர்கள். என்னங்க ரகுபதி, முழுக்க நனைஞ்சாச்சு, இனிமே முக்காடு எதுக்கு எட்டி எட்டி பார்க்குறீங்க, வாங்க வெளியே. அவர் எட்டெட்டி பார்ப்பதில் ஒரு சிறப்பு உண்டு. அது இன்னொரு நண்பருக்கும் அவருக்கும் தான் தெரியும், யாருக்காக அவர் எட்டெட்டி பார்க்கிறார் என்று நமக்கு தெரியாது. அது விட்டுவிடுவோம். அடுத்து சந்திரமோகன் அவர்கள். ஜலதோஷம் குணமாகும் பாடல் கேட்டால் என்று ஒரு பதிவு, அந்த நம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி போட்ட ஒரு பதிவுக்காக. அடுத்து ரகுபதி ஐயா அவர்கள். கீதநேசன் ஐயா, யாருக்கு ஐயா ஜலதோஷம் என்று ஒரு பதிவு. யார் பாடல் கேட்டவர்கள் எல்லோருக்கும் தான் ஜலதோஷம் வந்தது, இப்போ சரியாகிவிட்டது. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் ரகுபதி போட்ட பதிவுக்கு கைபேசிக்கு ஜலதோஷம் வந்து விட்டது, உள்ளே ஒரு தும்மலாக இருக்கிறது என்று ஒரு அழகான ஒரு நகைச்சுவை பதிவு. அறிவழகன் மங்கையவர். அப்படியா, எனக்கு சரியாகிவிடும் என்று அவருக்கு இந்த தூதுவளை ரசம் சாப்பிட்டால், இந்த நிகழ்ச்சி கேட்டால் சரியாகிவிடும் போல. சரி, சரியாகட்டும். தூத்துக்குடி செல்வர். அப்படித்தான் போல, ஒரே தும்பலாகத்தான் இருக்குது, பாடல் சூப்பர் தான் என்று அந்த பாடலுக்கு ஜலதோஷ பாடலுக்கு ஒரு பதிவு. ரகுபதி அவர்கள் என்னையா இது, ஏயா என்னையா கொடுமை இது, வடிவேல் வடிவத்தில் கிணற்றில் எகிரி குதித்து கொண்டிருக்கின்றார்கள். குதியங்கு மண்டை போகாமல் குதித்து வெளியே வாருங்கள் வெற்றிகரமாக. சூப்பர். தூத்துக்குடி
செல்வி அவர்கள், பாடலை கேட்டு கேட்டு அனுசயா மேமுக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. எனக்கு ஜலதோஷம் பிடிக்கவில்லை, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அது நீங்கிவிடும் கூடிய சீக்கிரத்தில். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், எங்கள் வீட்டில் தூதுவாளை செடி வைத்திருக்கிறேன் என்று ஒரு சிறப்பான பதிவு. சூப்பரையா. ரகுபதி ஐயா அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியாததா ஐயா, உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்குமா? ரகுபதி ஐயா அவர்களுக்கு, ஐயா யாருக்கு ஐயா ஜலதோஷம் என்று நம் கீதநேசன் ஐயா கேட்டதுக்கு அந்த பதிவு. அறிவழகு மங்கை அவர்கள், எங்கள் வீட்டிலும் இருக்கு அண்ணா தூதுவாளை செடி, அழகாக கண்முன் கொண்டு வந்துள்ளார் நம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். எங்கள் வீட்டில் வளர்ந்து வரும் தூதுவாளை செடி அனைவரது கைபேசிக்கு 1000 ரூபாய் ஜிபி செய்தால் ஜலதோஷம் நீங்கிவிடும் அனுசியம்மா அவர்களுக்கு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், உங்கள் அன்பே போதும், பணம் தேவையில்லை, உங்கள் அன்பே அந்த எப்படி சொல்வது அந்த ஜலதோஷம் நீங்கிவிடும், உங்கள் அன்பே எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தால் போதும். நன்றி நன்றி, அழகான ஒரு பதிவுகளை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து பாடலுக்குள் செல்வோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா உள்பட நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சந்திரமோகன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:50, 48 நிமிடம் ஆகின்றது. அடுத்து முத்துக்குளிக்க வாரியங்களா, முத்துக்குளிக்க வாரியலா இந்த படத்திலிருந்து தங்கமே தங்கம். இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் மனோ, சித்ரா. இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். முத்து குளிக்கின்றீர்களா அல்லது வடிவேலு வேடத்தில் ரகுபதி அவர்கள் கணத்தில் குளித்து விட்டார்கள் ஏற்கனவே பாடல் வருவதற்கு முன்பாக, யாரார் முத்து குளித்து கடலில் குளித்து முத்துக்களை எடுத்து கொண்டு வருகிறீர்கள் என்று பார்ப்போம். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி அவர்கள் அவரது அனைவரது கைபேசிக்கு 1000 ரூபாய் ஜிபி செய்தால் தோஷம் நீங்கிவிடும் அனுசியம்மா அவர்களுக்கு என்று சொன்னார்கள். அதற்கு நீங்கள் பதிவு சரியாக வாசிக்கவில்லை, நன்றாக பார்த்து வாசியுங்கள், யாருக்கு 1000 ரூபாய் தர வேண்டும் என்பது தெரிந்துவிடும், ஐயோ ஒரே சிரிப்பாக இருக்கிறது என்று ஒரு பதிவு. நீங்களும் அனுப்ப வேண்டாம், எனக்கும் நானும் உங்களுக்கு அனுப்ப வேண்டாம், நம் பாசத்தால் இணைந்தாலே போதும், 1000 ரூபாய் வேண்டாம் என்று தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலுக்கு கீதநேசன் ஐயா அவர்கள் ஓஹோ தங்கமே தங்கம், அப்பாடா இந்த பாட்டைத்தான் கேட்டது போலருக்கு என்று சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் தங்கமான பாடல் அழகாக அழகாய் ஒலிக்கின்றது என்றும் பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி அவர்கள் ஒன்றுமில்லை 1 லட்சம் ரூபாய் மேலே தான் இருக்கிறது பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். இது போதும். அடுத்து தேன்மொழி அவர்கள் ஆகா அருமை, சிறப்பான பாடல், அருமை, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள் கீதநேசன் ஐயா போட்ட பதிகை ஹாப்பி பர்த்டே என்று பாராட்டியுள்ளார்கள். பாட்டுக்கா அவருக்கா யாருக்கு என்று தெரியவில்லை. ரகுபதியை அவர் ராணியம்மா மகளுக்கு பிறந்த நாள், யாரது ராணியம்மாள் என்று தெரியவில்லையே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரகுபதி தம்பி தங்கத்திற்கு பர்த்டேவா அப்படி என்று எங்கள் மனம் நிறைந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள் நன்றி நன்றி. அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள் தங்கமே தங்கம் இந்த பாடல், தங்கம் சௌந்தர்யம் இசையில் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தங்கத்துக்கு பர்த்டேவா என்று கேட்டதற்கு தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கமே என்று பாராட்டியுள்ளார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் தங்கமே தங்கம் இந்த பாடல், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று ரகுபதி போட்ட பதிவிற்கு இந்த பதிவு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிச்சாமி அவர்கள் ஜோசியக்காரர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கிவிடும் பரிகாரம் செய்தல், அது போன்ற ஒரு பரிகாரம்தான் உங்களுக்கு பதிவிட்டேன் அம்மா என்று. பரவாயில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் ரகுபதி போட்ட பதிவுக்கு ராணியம்மா மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார்கள். அந்த ராணியம்மா யார் என்று எனக்கு தெரியவில்லையே, அவர்கள் பெயரும் நான் குறிப்பிடலாமே. சரி, அடுத்த பாடலுக்கு செல்வோம். இன்று நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்களின் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம், படகோரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. அடுத்து செண்பகம் இந்த படத்திலிருந்து பாத கொலுசு சத்தம், இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கரூர் ரகுபதி அவர்கள், தூத்துக்குடி செல்வி அவர்கள், சூப்பர் சாங் என்று போட்டதுக்கு ஆர்ஜேவா பிறந்த நாள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை, அது சரி போகட்டும். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், பாத கொலுசு சத்தம் சபரி வானொலியில் நன்றாக கேட்கிறது பாடல் வழியே என்று சூப்பர் என்று பதிவிட்டுள்ளார். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், கண்ணே உன் பாதம் கொலுசு சத்தம் என்னை உறங்கி கொண்டிருந்தவனை உன் பக்கம் இழுத்து செல்கிறது உன் கொலுசின் ஓசை. உன்னை காதலிக்க ஆசைப்பட்டேன் ஏனோ தெரியவில்லை, என் இதயம் உன் கொலுசின் ஓசையை காதலிக்க ஆசைப்படுகிறது. கொலுசின் ஓசை என் இதயத்திற்கு சீரான ஒரு மருந்தாகவே அமைந்தது. கொலுசை மட்டும் நேசித்தேன், அதன் பாடல் வரிகளை நேசிக்கிறேன், பாடல் சிறப்பு என்றும் பாராட்டியுள்ளார்கள். கண்ணே உன் பாதம் கொலுசு சத்தம் என்னை உறங்கிக் கொண்டிருந்தவனை உன் பக்கம் இழுத்து செல்கிறது உன் கொலுசு ஓசை. உன்னை காதலிக்க ஆசைப்பட்டேன் ஏனோ தெரியவில்லை, என் இதயம் உன் கொலுசின் ஓசையை காதலிக்க ஆசைப்படுகிறது. ஆஹா, கொலுசின் ஓசை என் இதயத்திற்கு சீரான ஒரு மருந்தாகவே அமைந்தது. கொலுசை மட்டும் நேசித்தேன், அதன் பாடல் வரிகளை நேசிக்கிறேன், பாடல் சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். சூப்பர் சூப்பர் சகோதரரே. அடுத்து கன்னியாகுமரி இரண்யர் அவர்கள், சூப்பர் சூப்பர் என்றும் பாடலுக்கு பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி அவர்கள் கொலுசை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பு. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் போட்ட பதிவுக்கு அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் வீட்டில் இன்னும் நல்லா கேட்கிறது கொலுசு சத்தம், சபரி வானொலியில் உங்களுக்கு மட்டும்தான் கேட்குமா? நான் 5.1 ஆப்பிள் பிளேட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓ, 5.1 அந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களாம். சூப்பர் சூப்பர். அந்த இதில் கேட்டாவே பாடல் அழகாக ஒலிக்கும் என்பது நல்ல தரமான ஒரு பாடல் அதில் வரும். 5.1 ஆப்பிள் கேட்டால். அறிவழகன் தம்பி, எனக்கு எங்கள் வீட்டிலையும் கொலுசு சத்தம் நல்லா கேட்குது என்று பாராட்டி உள்ளார்கள். கேட்கும் ஏனென்றால் அவர் வீட்டிலும் ஒரு சின்ன குழந்தை இருக்கின்றார்கள். அந்த குழந்தை தத்தி தத்தி நடக்கும் பொழுது அந்த கொலுசு சத்தம் தன்னை மீறிய நமக்கு அள்ளி அழைத்து கொள்ள ஒரு ஆசை வரும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை அவர் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள், பூவாடை கட்டி கொண்டால் மலைராணி அழகான கவிதையாய் பாடல் வரிகள் என்று ஒரு அந்த பாடல் வரிகள் ஒரு கவிதையாக வடித்துள்ளார் சந்திரமோகன் அவர்கள், சிறப்பு. தேன்மொழி அவர்கள், பாடநிலா எஸ்பி பாலசுப்பிரமணியனை கண்முன் கொண்டு வந்து பாடல் மிகவும் அருமை, கேட்க ஆனந்தமாக இருக்கு என்றும் பாராட்டி உள்ளார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள், அறிவழகு மங்கை அவர்கள் போட்டபதி அருமையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சந்திரமோகன் அவர்கள், பாத கொலுசு சத்தம் நதியில் கேட்குது, பூவா நடக்குது என்று சோலை கேட்குது, ஆஹா அழகான கவிதையா பாடல் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அழகான ஒரு நம் நிகழ்ச்சிக்கு கவிதை வடிவத்தில் நம் நேயர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். பாடலுக்கு மைனர் மாப்பிள்ளை இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா குரலில், வாவா வானம் இங்கு தூரம் இல்லை, வாவா வானம் இங்கு தூரம் இல்லை. இதோ இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் சித்ரா எஸ்பி பாலசுப்பிரமணியம். பாடலின் இடம்பெற்ற படம் மைனர் மாப்பிள்ளை. இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே. பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் இருந்து கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் மாலை 4:06. இதோ இந்த பாடல்.

சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் சந்திரமோகன் அவர்கள். பாத கொலுசு சத்தம் நதியில் கேட்குது, சாரி, வா வா வானம் இங்கு தூரமில்லை ஒலித்த பாடலுக்கு பதிவு. மிகவும் அழகாக, எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும் இசைவாணன் இந்த படத்தில் நடித்தவர் அஜித்குமார் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. இவள் ரதி என்னும் அழகின் மகளாக அந்த ரவிவர்மன் வரைந்ததின் நகலா. இவள் ரதி என்னும் அழகியின் மகளா அந்த ரவிவர்மன் வரைந்ததின் நகலா. அந்தி மயக்கத்தில் கவிதைகள் வருமா, இந்த கவிதைக்கு பரிசொன்று தரவா. அழகான ஒரு பதிவு அந்த பாடல் வரிகளில் வந்ததை குறிப்பிட்டுள்ளார் நம் சந்திரமோகன் அவர்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி, மனதை தொட்ட பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள், இன்று நிகழ்ச்சியில் மிகவும் அழகாக பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன, பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கோ என்று பாராட்டியுள்ளார்கள் தூத்துக்குடி.

செல்வி அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து மௌனமொழி இந்த படத்திலிருந்து பூங்குயிலே பூங்குயிலே, இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா குரலில் இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். இதய ராகம் நிகழ்ச்சியில் பூங்குயிலே குயிலே கீதம் பாடு என்று ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தூத்துக்குடி செல்வி அவர்கள், இன்று நிகழ்ச்சியில் மிகவும் அழகான பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது என்று போட்ட பதிவுக்கு சந்திரமோகன் அவர்கள் நன்றி அக்கா என்று நன்றியை தெரிவித்துள்ளார். பூங்குயிலே பூங்குயிலே கீதம் பாடவா சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள், சந்திரமோகன் அவர்களுக்கு வா வா வானம் இங்கு தூரமில்லை இந்த பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி, பூங்குயிலே பூங்குயிலே கீதம் பாடலாம் பாடலா மொத்தத்தில் அனைத்து பாடல்களும் சொன்னேனே இந்த பாடலும் அழகான பாடல்தான் என்று சந்திரமோகன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எல்லா பாடலும் சிறப்பான பாடல்தான், ஒரு சில பாடல் கேட்டிராத பாடலும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. நம் இதயராகம் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலியில் சந்திரமோகன் அவர்களுடைய தொகுப்பில் நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. அடுத்து நதியோர கீதங்கள் இந்த படத்திலிருந்து ஒரே ஸ்வரம் ஒரே லயம், இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராமா குரலில், இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்களுடைய விருப்பத்தில் நம் சபரி வானொலி இதயராகும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் சந்திரமோகன் அவர்கள் மிகவும் அழகான பாடல் கேட்டு பாருங்கள் என்று ஒரு பதிவு, இசை சங்கீதராஜா இசையில் இந்த பாடல் ஒலித்தது என்று ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். அடுத்து ஏனென்றால் இசையமைப்பாளர் பாடல் ஆசிரியர் என்று ஒரு குறிப்பு நடத்தினால் நேரம் கடந்துவிடும். ஆகையால் தான் இசையமைப்பாளர் யார், பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று அது வந்து குறிப்பிட இயலவில்லை. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை சிறப்பு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், சந்திரமோகன் அவர்களுக்கு மிகவும் அழகான பாடல் கேட்டு பாருங்கள் என்று போட்ட பதிவுக்கு கேட்டேன், ரசித்தேன், சூப்பர், மகிழ்ச்சி, நன்றி என்றும் செம ஸ்டார் வழங்கியுள்ளார் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள், சந்திரமோகன் அவர்களை போட்ட பதிவுக்கு கேட்டோம், பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், இனிமையான பாடல்கள், அரிதான பாடல்களை தேர்வு செய்த சகோதரர் சந்திரமோகனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். பாடல்களை சிறப்பாக நல்ல ஒளித்தரத்துடன் தொகுத்து வழங்கிய அனுஷ்யா அக்காவுக்கு நன்றி, நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். உங்கள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து காதல் விடுதலை இந்த படத்திலிருந்து அடடா அழகே அழகு இந்த பாடலையும் கேட்டு பாருங்கள், அழகாகத்தான் இருக்கும் பாடல் வரிகள். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம், சித்ராம்மா குரல்.

அழகான அருமையான பாடல். அடடா அழகே அழகு என்று எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ராமா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் சந்திரமோகன் அவர்கள். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் இனிமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். ஒலித்த பாடலுக்கு சூப்பர் சூப்பர், எல்லா பாடல்களுமே அழகாகத்தான் இருக்கின்றது. பாடலை கேட்பதற்கு சூப்பர், அழகான ஒரு பாடல்களை பதிவு செய்து நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அடுத்து சந்தோஷம் இந்த படத்திலிருந்து சேது மாதவா, இதோ உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா?

0: அழகான அருமையான பாடல். சந்தோஷம் என்ற படத்திலிருந்து சேது மாதவா பாடல் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், மிக இனிமை இந்த பாடல், வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். படவீடு பிரியா வீரமணி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கின்றார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சகோதரி என்று நிகழ்ச்சி முடிவில் வந்து இணைந்தார்கள். பரவாயில்லை, சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்து இன்று நம் சபரி வானொலியில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: ஹலோ,
0: சொல்லுங்க மேடம். வாங்க வாங்க சகோதரரே, வாங்க, உங்களுடைய நிகழ்ச்சி தான் பாடல். சொல்லுங்க.
1: சபரி சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். அவர்கள் சார்பாக
1: இதே ரகம் நிகழ்ச்சி நான் இதுவரை விரும்பிய பாடலை பொறுமையாக ரசித்தும் நல்ல கருத்துக்களை வாழ்த்தியும் வழங்கிய சபரி உள்ளங்களுக்கு எனது சிறப்பான நன்றிகள்.
0: நன்றி நன்றி.
1: மற்றும் பாடல் தேர்வில் சிறு குறைகள் இருப்பின் தெரிவிக்கவும்.
0: ஒன்றும் எந்த குறையும் இல்லை. நான் வாசிப்பதில் ஒரு சில குறை இருக்கும். ஏனென்றால் நான் இப்பொழுதுதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நின்றுதான் நான் நிகழ்ச்சியில் இணைந்தேன். 2 மாதத்துக்கு பிறகு குற்றக்குறை இருந்தாலும் நம் நேயர்கள் என்னை மன்னிக்குவான், அவ்வளவுதான்.
1: நான் விரும்பிய பாடலை ரசித்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.
1: இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நிலை இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுஷியா அக்கா உங்களுக்கும்
0: நன்றி.
1: எனது வரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி சகோதரரே.
1: நான் ரசித்த பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். தெரியல.
0: கண்டிப்பா கண்டிப்பா, எல்லா பாடல்களும் சிறப்பான பாடல் தான் வந்து இந்த பாடல. ஒரு சில நேரம் எப்பொழுதும் நம்ம கேட்டிருக்கலாம், ஆனா இப்பொழுது கேட்பதில் ஒரு தனி சுகமே நம் சபரி வானொலியில்.
1: யாரும் அதிகமா கேட்கறத பாட்டு.
0: ஆமா ஆமா,
1: சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி சகோதரரே. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம்.
1: நன்றி, வணக்கம் அக்கா.
0: லவ் சேனல் என்ற படத்தில் இருந்த படம் பேரே நான் கேள்விப்பட்டதே இல்லை. லவ் சேனல் இந்த படத்தில் இருந்து எங்கே எனது வெண்ணிலா. இதோ உன்னிமேனன் சுஜாதா குரலில் இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நேயர்களே. இதோ பாடல்.

நம் இதயராகம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒழித்துச் சென்றது. லவ் சேனல் என்ற படத்திலிருந்து எங்கே என்று எனது வெண்ணிலா உன்னிமேனன் சுஜாதா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் படவேடு பிரியா வீரமணி அவர்கள். நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என்று எதிர்பார்த்தேன் என்று இல்லை, கடைசி பாடல் தான் இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவு பாடல் தான் ஒழித்தது. அடுத்து சந்திரமோகன் அவர்கள் நிறைவு பாடல், இனிமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள் இப்போது எங்கே எனது வெண்ணிலா பாடல் ஒழிக்கின்றது, கேட்டு கொண்டிருக்கின்றோம், இந்த பாடல் சர்வர் பாடல் இல்லை என்று ஒரு பதிவு நம் படவேடு வீரமணி அவர்களுக்காக இந்த பதிவு. அடுத்து தேன்மொழி அவர்கள் எங்கே எனது வெண்ணிலா நிறைவு பாடல் இனிமை, நன்றி சகோதரா, அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், கைகூப்பி வணங்கி உள்ளார்கள், நிகழ்ச்சிக்கு இதயங்கனிந்த வாழ்த்துக்கள் என்றும். அடுத்து கணபதி சந்திரமோகன் அவர்கள் இதயராகம் நிகழ்ச்சியில் இதுவரை நான் விரும்பிய பாடலை பொறுமையாக ரசித்தும் நல்ல கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் வழங்கிய சபரி உள்ளங்களுக்கு எனது சிறப்பான நன்றிகள் என்றும், நான் விரும்பிய பாடலை ரசித்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றிகள் என்றும், நான் ரசித்த பாடல்களை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் என்று அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். தேன்மொழி அவர்கள் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சந்திரமோகன் அவர்கள் எங்கே எனது வெண்ணிலா நிறைவு பாடலுக்கு ஒரு பதிவு. தேன்மொழி அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் அனைத்து பாடல்களும் சிறப்பாக இருந்தன. மைனர் மாப்பிள்ளை படத்திலிருந்து பாடல் கேட்டு அதன் பிறகு எனது பேத்தி பள்ளியில் இருந்து வந்ததால் அழைத்து வர சென்று விட்டேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும் ஒரு பதிவு. என்ன சகோதரரே, நான் சின்ன பையன் என்று குறித்துள்ளீர்கள், 56 வயது, நான் சின்ன பையன் என்று. இப்பொழுது பேத்தியும் இருக்கின்றார்களா, சிறப்பு சிறப்பு சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் மிக்க நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். தொட்டாபாளையம் கோகிலா பழனிசாமி அடுத்த நிகழ்ச்சி எப்போ ஆரம்பம் என்று ஒரு கேள்வி கேட்டுள்ளார். அதற்கு நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, நிகழ்ச்சி புதன் வெள்ளி ஞாயிறு இரவு 7 மணிக்கு உங்கள் குரலில் உங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம் என்று ஒரு பதிவு. பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கு வளம் வரும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள். அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் குரலில் நீங்கள் பாடுங்கள், நாங்கள் கேட்டு ரசிப்போம் என்பதை தெரிவித்து கொண்டு. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் கீதநேசன் போட்ட பதிவுக்கு என்னால் இந்த நிகழ்ச்சியில் பாட இயலாது, காரணம் தொண்டைக்கு கிச்சு கிச்சு என்று உள்ளது, என்ன செய்வேன், ஒன்றும் புரியவில்லையே, வாய் திறந்தும் பாட முடியவில்லை, இந்த மனம் துடிக்கிறது துடிக்கிறது. நீங்கள் தான் தூதுவாளை ரசம் வைத்து குடித்து கொண்டிருக்கின்றீர்களே, கிச்சு கிச்சு ஏன் வருகின்றது உங்கள் குரலுக்கு, ஏதோ பாடுங்களேன், பேசுங்கள் படியுங்கள், அவ்வளோதான், பாட வேண்டாமே, நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி போட்ட பதிவுக்கு அடுக்கு மொழியில் கவிதை பேசுங்கள், தொண்டை தானாகவே திறந்துவிடும், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். என்ன பாருங்கள், என்ன ஒரு புத்திசாலித்தனமும் தேன்மொழி சகோதரிக்கு, சிறப்பு சிறப்பு சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்களின் விருப்பத்தில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்கள் வளம் வந்தது.

இதுவரை பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிலை இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: சபரி வடலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வடலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் குரலில் தங்கள் விருப்பப்பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். பாடி மகிழ வேண்டிய கைபேசி எண் 8-2-7-0-3-3-0-4-9-1. மீண்டும் 8-2-7-0-3-3-0-4-9-1 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பப்பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா இதோ நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மற்ற மகிழ்ச்சி எனக்கு இணைந்தமைக்கு நன்றி. நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடலி

ஓடி வந்தேன். இழந்த சிறகை இணைக்க வேண்டி உனது கையை நீட்டுகிறாய், உனது கையை நீட்டுகிறாய். எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடுகிறேன். மனிதனெங்கே மனிதனெங்கே இறைவனை நான் கேட்டிருந்தேன். மனிதனெங்கே மனிதனெங்கே இறைவனை நான் கேட்டிருந்தேன். படித்து வைத்தோம் கிடைக்கவில்லை, படித்து வைத்தோம் கிடைக்கவில்லை. அவனும் இங்கே தேடுகிறான், மழலை உன்னை காட்டுகிறான். எங்கே நான் வாழ்ந்தாலும்

0: அருமை அருமை ஐயா, வழக்கம் போல் இல்லாமல் இன்று சிறப்பாக வித்தியாசமான ஒரு பாடலை எடுத்து அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி ஐயா, சிறப்பு. அருமை அருமை ஐயா. டிஎம் சௌந்தரராஜன் நாயகனாக நடித்த படம், கதாநாயகன், சிறப்புக்கு. ஆமாம் ஐயா, அருமையான ஒரு படம், அருமையான பாடல். நீங்கள் பாடியதும் அருமையாக இருந்தது ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. மயிலாடுதுறை செம்மனார் கோயில், என் குணசேகரன் ஐயா அவர்கள், கல்லும் கனியாகும். ஆம், அவர் பாடலை கேட்டால் கல்லும் கனியாகும். அவர் அழகாக பாடினார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் மாறுங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இளமதிக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை, பூங்கோதையை, அவன் மனம்

0: அட்டகாசம் அருமையாக இருந்தது கேட்பதற்கு. அப்படியே ஒரு இடத்தில் கூட பிழை இல்லாமல் சிறப்பாக அந்த ஸ்வரத்தில் அருமையாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். கோவை சேரன்மா நகர் ராஜேஸ்வரி அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக அட்டகாசமாக பாடினார்கள். சின்ன கண்ணன் அழைக்கிறான் என்று. சபரிமலை வழங்கும் பாட்டோன்னு நான் பாடற்கமான நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை பாராட்டி வருவதற்கு முன் வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? ஆஹா, இணைப்பில் துண்டிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சொலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் பாட்டோன்னு நான் பாடட்டுமா நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். மனமார்ந்த நன்றிகள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாட்டோன்னு நான் பாடட்டுமா நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார். கோவிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பாடுங்கள் உங்கள் பாடலை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் உங்கள் எப்படி சொல்றது, உங்கள் முயற்சியால் தான். என் முயற்சி எதிலும் இல்லை இதில். நன்றி.

0: அருமை அருமை அட்டகாசம். உங்கள் பாடல் அனைத்துமே அப்படியே ஒரிஜினல் பாடல் போலவே உள்ளது. நெஞ்சார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் அருமையான ஒரு பாடல் அருக அட்டகாசமாக பாடினார்கள். மானாடும் தொப்பில் மயிலாடும் என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேசந்தம். வணக்கம் ஐயா, வருங்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். வருங்கள்
1: கோவை ராஜேஷ்.
0: மகிழ்ச்சியை அனுப்பிலந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன ஐயா கலை? பாடுங்கள் ஐயா.
1: என் வாழ்விலே வரும் அன்பே வா,

நாம் கால இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பா என் வாழ்விலே

இரும்பாக நிலை மேலே கரும்பாக இனி தாயே என்னென்ன எண்ணங்கள் உண்மை.

மோகம் தந்த தேவி என் வாழ்வினே வரும் என் வாழ்வினே வரும் கள்ளிவானிலா முகம் கண்டேன்வா குறை சுகம் நாம் காண இன்பம் என் வாழ்வினே வரும் சொன்னாலும் தீராது சும்மாவும் போவாது கூடாது.

0: தொழும் பாடல் என்றும் என் வாழ்விலே வரும் என் வாழ்விலே வரும் இன்பம் என் வாழ்விலே வரும்
1: நன்றி அட்டகாசமாக இருந்தது ஐயா. பாடல் கேட்பதற்கு அப்படியே ரம்யமாக, எப்படி சொல்வதென்றே தெரியல. இதை பாடியது யார் ஐயா? ஆமாம், அவர் ஆனால் இல்லை இப்பொழுது ஐயா, அவர் இப்பொழுது இல்லை. ஆனால் அவனால் அவருக்கும் உங்களுக்கும் போட்டி வைத்தால் இப்பொழுது அவர் தவறாக பாடுவார். நீங்கள் அப்படி பாடிவிட்டீர்கள். ஆமாம், நிச்சயமாக அதனால் தான் சொல்கின்றேன். இல்லை, இரண்டு விதமாக இல்லை. அவரும் இப்பொழுது நீங்களும் இடத்தினால் இந்த பாடலை அவர் சரியாக பாடமாட்டார். ஆனால் நீங்கள் அதை கச்சிதமாக சென்றால் மறந்து விட்டு இருப்பார். ஆனால் அழகாக பாடி அவர்களுக்கு நீங்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன்.
1: மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடலாமா?

நெக்திக்கும் மொத்தங்கள் சந்திக்கும் கண்டங்கள் செந்தமிழ் சந்தங்கள் சிந்தக்கும் சித்திர தோலை செந்தேன் வாழை சிந்தையில் ஆடும் காதல் தோகை சித்திர தோலை செந்தேன் வாழை சிந்தையில் ஆடும் காதல் தோகை மன்னவன் மார்பில் வாழையாகட்டும் மனம் தரும் என் தேகம் உன்னோடு தினம் தினம் நீ காதல் நீராடு மனம் தரும் என் தேகம் உன்னோடு தினம்

தரும் உன் பார்வை பூங்காற்று நிதம் தரும்

0: அருமை அருமை. அதாவது மதியம் கேட்டதை விட மதியமா காலை இப்பொழுது இன்னும் நன்றாக இருக்கிறது.
1: மதியம் கேட்டதை விடவா
0: காலையில் ஒளிபரப்பினோம் காலையில். அதுதான், அதை விட இப்பொழுது நன்றாக இருக்கிறது என்று
1: கூறினேன்.
0: அதாவது இசையோடு செல்லும் போது வரிகளை கவனிப்பதில்லை எப்பொழுதுமே. இப்பொழுது பாடும்பொழுது இசை இல்லாமல் அந்த வார்த்தைகளை எல்லாம் சிறப்பாக கவனித்து அழகாக இருக்கிறது பாடல் கேட்பதற்கு. நன்றி நன்றி. வாருங்கள் அழகு. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடலை அழகாக இனிமையாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270330394 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

0: சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமே நேற்றி வளம் வந்து கொண்டிருக்கிற நிலையத்தில் நேரம் மாலை 7:24 நிமிடம். இந்த நேரத்தில் இணையும் நேர்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மற்ற மகிழ்ச்சி இணைப்பில் இணைமைக்கு நெஞ்சாத நன்றிகள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: பாடுங்கள் ஐயா.
1: வழக்கமா அந்த ஒருபட பாடல்கிற மாதிரி தொடர்ந்து நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்பட பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க அது மாதிரி அதுல ஒரு படத்துல அதே இன்னொரு பாட்டு பாடுவோம்.
0: சரிங்க ஐயா, பாடுங்கள்.
1: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததே

கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே

இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும்

என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும்?

0: வாழ்க்கை தொடங்கும். அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை.
1: சிறப்பு ஐயா, சிறப்பு. அழகாக பாடினீர்கள் ஐயா. கணீர் என்ற பொருளில் அழகாக ஒலித்தது உங்கள் பாடல்.
0: நன்றி.
1: மகிழ்ச்சி ஐயா, மற்ற மகிழ்ச்சி. நன்றி, நன்றி ஐயா. உங்களுக்கு திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள், அவர் கூறியது போல் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வத்தை நாம் நினைக்கவே மாட்டோம். அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் மேற்சந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ சார், கோவையிலிருந்து ஸ்ரீஜனனி பேசுறேன் சார்.
1: வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம், ஏதோ உங்கள் புண்ணியத்தில். மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே.

Hi, Angie.

0: அட்டகாசம் அழகு அழகு அழகோ அழகு என்ன சொல்லி பாராட்டுவது என்பதே தெரியவில்லை. அவ்வளவு இனிமையாக அருமையாக இருந்தது. நீங்கள் சைவம் தானே? ஆமாம், பாடல் பாட சொல்லவே தெரிகிறது. சைவம் தானே? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாங்கள் புரட்டாசி மாட்டம் மட்டும்தான் சைவம், அப்புறமும் அசைவம் மாறிடுவோம். அருமையாக இருந்தது உங்கள் குரலில் பாடல். அட்டகாசம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வருவதற்கு முன், கோவை சரவணப்பட்டி ஸ்ரீ ஜனனி அவர்கள் சைவம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல், அழகே அழகு என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்கள், அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பதி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஐயா நலமாக இருக்கிறோம். மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பயணத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பை மேற்கொள்கிறேன் ஐயா. மிக மகிழ்ச்சி. என்னையும் உள்வாங்கிய மிக்க நன்றிகள் ஐயா.
0: என்ன உள்வாங்கியது ஐயா?
1: பயணத்தில் இருக்கின்றேன் என்று சொன்னேன்.
0: ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது எங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் நம் கடமையை நிறைவேற்றுவது உங்கள் வேலை ஐயா.
1: சரியான நேரத்தில் உள்ளே அழைப்பை ஏற்படுத்தி வந்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்து விட்டேன் ஐயா.
0: சிறப்பு. நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.
1: கட்டாயம் ஐயா. கத்துக்குள்ளே நம்பருன்னு சொல்லு,
0: நெஞ்சுக்குள்ளே
1: யார் என்று சொல்வேன். பத்துக்குள்ளே நம்பருன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். சரம் அவன் ஏழு ஜென்மமாய் இணையாள வந்தவன், அவன் வேறு யாரு கண்ணாடி பாரு. பத்து கொள்ளு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஐந்து என்கிறாய் என் ஐந்து நிலம் அவன், ஐந்து புலங்களில் இணையாட்சி செய்பவள், அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். மாயங்கள் செய்தது உன் சூழ்ச்சி, என் மாதுக்கு நகவிலே நீ வீழ்ச்சி. ஆசைக்கு ஏன் அடி ஆராய்ச்சி, என் மீசைக்கு பதில் சொல்லு மீனாட்சி. இஸ்கிமோக்கள் நாட்டில் அடாய்த்து என்ன புதுசா, காமராஜன் உதத்தில் அடக்கிஸ்து என்ன புதுசா, அடக்கிஸ்து என்றால் உனக்கு தெரியும். தமிழ் புத்தம் என்றால் உதடுகள் இனியும் தகராறு ஏது தமிழ் முத்தம் போடு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். உள்ளாடும் உணர்ச்சி தீயாக, என் உள்ளத்தை மறைத்தாய் நீயாக. தண்ணீரில் விழுந்த நிழல் போல நான் நினையாமல் இருந்தேன் நானாக. தூரம் நின்று பார்த்தால் நீ பஞ்சடைத்த மேனே, நெருங்கி வந்து பார்த்தேன் நீ நெஞ்செடுத்த காரே. நெஞ்சில் விரித்தேன் முதல் நாள் உனையே, என் மடியில் முளைத்தாள் மறுநாள் வெளியே. நல் வார்த்தை சொன்னாய் நடமாடும் தீவி. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஐந்து என்கிறாய் என் ஐந்து நிலம் அவள், ஐந்து புலங்குகளில் இணையாட்சி செய்பவள், அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன்.
0: இந்த பாடலை எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள் முதலில் அதை சொல்லுங்கள் ஐயா.
1: உண்மையாகவே
0: ஏதாவது பாடலை தேர்ந்தெடுப்பதிலும் ஒரு திறமை வேண்டும் உங்களுக்கு இருக்கிறது ஐயா, அந்த திறமை. அதாவது புதிய படத்துல இருந்து
1: இந்த பாடம்
0: ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம், விட்டு விடுவோம். நீங்கள் அருமையாக பாடினீர்கள் ஐயா, அட்டகாசமான பாடல். இதை போன்றுதான் பாடலை
1: ஐயோ
0: வேண்டாம் ஐயா, இந்த விபரீத இந்த விபரீத விளையாட்டு இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம் ஐயா. வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா அவர்கள் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு என்று அட்டகாசமான ஒரு பாடல் அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு சிறந்தாந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அழகு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.

0: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசேரியில இருந்து விஜயரசகுமார், தற்போது யுஎஸ்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாருங்கள்,

0: ஹலோ,
1: பாட்டு பாடட்டுமா? ஆ, பாட்டு பாடட்டுமா?
0: ஆ, வணக்கம் வணக்கம். அதாவது இந்த எப்படி சொல்வது, நார்மல் அழைப்பு வந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் பிரச்சனை.
1: என்னது புரியல?
0: நார்மல் அழைப்பு, அதாவது சாதாரண கால், அந்த கால் அழைப்பு வந்து கொண்டு இருக்கிறது, அதனால் இது போய் போய் வருகிறது. ஆஹா, வந்து கொண்டே இருக்கிறார்களே, கொஞ்சம் நேரம் கழித்து வரக்கூடியீங்களா? பாடுங்கள். ஹலோ,
1: அந்த சவுண்ட கம்மி பண்ணுங்க ப்ளீஸ். கோயில் புறா படத்துல இருந்து

0: அடிமை நான் தினமும் போதும் நிலவு நீ கதிரும் நீ அண்டம் பகிரண்டம் உன்னையண்டும் வடிவந்தாய் அண்டம் பகிரண்டம் உனையண்டும் வடிவந்தாய் தந்தை ஒலி ஜதி தருமோ கமலபாதம் சதிரிடமோ சந்தை ஒலி ஜதி தருமோ கமலபாதம் சதிரிடமோ மனமும் விழியும் தினமும் எழுதும் அழகே மலையும் கடலும் நதியும் அடியும் உண்டடிவே நெஞ்சம் இது தஞ்சம் என உனை தினம் நினைத்தது நித்தம் ஒரு புத்தம் புதை இசை தமிழ் வடித்தது ஒரு முருகன் நினைய வரும் ஒரு மனம் பரவும் இனி என்னாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் போதும் நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் போதும் வேதம் நீ இனிய நாதம் நீ
1: அருமை அருமை அட்டகாசம். அதாவது எனக்கு எப்படி சொல்றதுன்றே தெரியல, மூச்சு வாங்குகிறது எனக்கே கேட்கும்பொழுது, எனக்கே மூச்சு வாங்குகிறது. அப்படி அந்த பாடல் ஒலிக்கும்பொழுது ஒரு உணர்வு அப்படி இருந்தது. பாடல் சிறப்பான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினீர்கள். நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி நன்றி.
1: தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் வேதம் நீ என்று அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அது வாட்ஸ்அப் கால் அழைப்பு என்பதால் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது, ஆனால் நேரில் கேட்பதற்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: சார் வணக்கம். சார் ராஜேஷ், சாரி ஒரு இன்னொரு ஒரு வாய்ப்பு, சிறிய வாய்ப்பு. ஓகே
1: ஐயா, பாடுங்கள் ஐயா, வாய்ப்பு இல்லாம இல்லையா, பாடுங்கள் ஐயா, நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஜோடி பாடலா ஐயா? ஜோடி பாடல் தானே?
2: என்ன சார்?
1: ஜோடி பாடல் தானே?
2: ஆமா ஆமா,
1: தெரியும் ஐயா, வரும்போதே தெரியும். பாடுங்கள் ஐயா.
2: அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன்னிழி கண்ட ஒரு நாளிலே, அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன்னிழி கண்ட ஒரு நாளிலே, ஆனந்த மீனம்

0: அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன், அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளே.
1: பொட்டோடு போட்ட பன்னீர் மரம், பொன்மாலை பெண்ணுக்கு மஞ்சம் தரும். பொட்டோடு பூத்தந்த பன்னீர் மரம், பொன்மாலை பெண்ணுக்கு மஞ்சம் தரும்.

கொஞ்சம் விளையாட நெஞ்சம் தரும், நீ கொஞ்சம் விளையாட நெஞ்சம் தரும். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே, உன் எழில் கண்ட ஒரு நாளிலே.

இலை ஒன்று கண்டேன் அன்பே உன் ஏழில் கண்ட ஒரு நாளிலே. தான் தூளி மலர் தந்தாண்டாளிடம் அழகான மலர் மாலையில்

0: நின்று கண்டேன் அன்பே உன்னை கண்ட ஒரு நாளிலே.
1: அலங்காரம் கலையாத திரை ஒன்று கண்டேன் அன்பே உன்னை கண்ட ஒரு நாளிலே.
2: சிறப்பு சிறப்பு ஐயா. உடன் இணைந்து பாடியது இருவருக்கும் என் நெஞ்சார்ந்த சிறம் தாழ்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வணங்குகிறேன். அழகான ஒரு பாடல். நன்றி நன்றி. கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் ஐயா அவர்களும் புவனேஸ்வரி அவர்களும் அழகான ஒரு அட்டகாசமான பாடல். ஸ்வரங்கள் எல்லாம் பிசகாமல் அழகாக அலங்காரம் கலையாமல் அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: தஞ்சாவூர் மாவட்டம் புன்னநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு ஜோதி பாண்டான் ஐயா. நலமாக இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்லா இருக்கேன்.
2: பாடுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
3: அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. ஆயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கனக விஜயரின் முடித்ததை நெறித்து கல்வினை வைத்தான் சேர மகன். கனக விஜயரின் முடித்ததை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன். இமய வரம்பில் மீன் கொடியேற்றி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கருவியில் வளரும் மழலையின் மனதில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. கருவினில் வளரும் மழலையின் உடல் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. கலங்கம் இருந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யாரா? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரம் காப்போர் எல்லாம் சரித்திரம் தனிலே நிலைக்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா.
2: சிறப்பு ஐயா, அட்டகாசம் ஐயா. அச்சம் என்பது மடமையடா என்று ஒரு எப்படி புத்துணர்ச்சி ஊட்டும் விதமாக அழகான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்றி உங்களுக்கு. தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா.
4: சார், என் பேர் விஜய்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி. பாடுங்கள் ஐயா.
4: அக்ஷயாவை கூட இருக்காங்க, ஸோ சேர்ந்து பாடலாம்.
2: ஆ, ஜோடி பாடல் சிறப்பு, அப்படித்தான் இருக்க வேண்டும். பாடுங்கள் ஐயா.
0: உள்ளம் உருதா செய்தான்,
5: உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல ஆசைதான்.
0: உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான்,

0: படைத்ததானே
1: உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருகாசிதான் உயிரில் கரையாசிதான் ஆசைதான் உண்மையில் ஆசைதான்.
0: நீயும் என்னை பிறந்தால் எந்த பிரிவு முடியுமே மீண்டும் வந்து சேர்ந்தால் மண் பிறவி தொடருமே
1: நீயும் கோவிலா விலையின் வடி

0: இன்றே வெண்ணிலாயின்கின்றே நாம் இன்றே காதல் இல்லையே.
1: காலம் கடைந்த பின்னும் கூந்தல் மறைந்த பின்னும் மண்ணில் மாற்றம் இல்லையே.
0: உன் பேர் சொல்ல ஆசைதான் உலகம் உயிரக ஆசைதான் உயிரில் கரையா.

சிதான் உனக்குள் உரையாசிதான் உலகம் மறக்காசிதான் ஒன்றும் ஒன்றும் உண்டாயாக செய்தான்.

0: அட்டகாசம். அருமை அருமை. இது போன்ற பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எங்களுக்கும் ஆசைதான். அப்படி இருக்கிறது பாடல் சிறப்பு. இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. கோவை விஜய் பிரவீன்குமார் அக்ஷயா இருவரும் இணைந்து அழகான ஒரு ஜோடி பாடல் ஆசைதான் என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கும் நேயர் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்
1: சார்.
0: வணக்கம். மகிழ்ச்சி அம்மா இணைந்ததற்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.

0: தேங்க்யூ சார்.
1: நன்றி நன்றி. அழகான ஒரு பாடல், அழகாக பாடுகிறீர்கள். அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தாலாட்டு பாடியிருக்கிறீர்களா வீட்டில்?
0: நிறைய பாடிட்டேன் சார்.
1: தெரிகிறது தெரிகிறது, அதுதான் கேட்டேன். அவ்வளவு இனிமையாக இருந்தது.
0: தேங்க்யூ சார்,
1: நெஞ்சார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி.
1: செங்கல்பட்டு கிருஷ்ணவேணியம் அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல், மாலையில் யாரோ மனதோடு என்று அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம். வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
2: வணக்கம், கோவையிலிருந்து கவிதா முகுந்தன்.
1: வணக்கம்மா, வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் தான். நன்றி, எப்படி இருக்கிறீர்கள்?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம் நலமாக இருக்கிறோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தானாசை, புல் விடியும் ஓசை அதை கேட்கத்தானாசை, பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தானாசை, புல் விடியும் ஓசை அதை கேட்கத்தானாசை, பட்சிகளின் குக்கு கூ

கண் தூங்கும் நேரத்தில் மௌனத்தின் ஜாமத்தில் கடிகார சத்தம் சங்கீதம். கண் காணா தூரத்தில் சுமி தேரும் தாளத்தில் ரயில் போகும் ஓசை சங்கீதம். பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓ

0: ஓசை அதை கேட்கத்தானாசை, முள்வினையும் ஓசை அதை கேட்கத்தானாசை.
1: அட்டகாசம், அருமையான ஒரு பாடல். ஆனால் ஆரம்ப வரி தான் எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம், அதாவது நீங்கள் பாடல் ஆரம்பிக்கும் போது பூ பூக்கும் மாசம் தை மாசம் அப்படி ஆரம்பிக்க போறீங்களோ என்று நினைத்தேன், அப்படி மாறிவிட்டது திடீரென்று. அங்கே வந்து ஓ அப்படியா, எனக்கு தெரியாது அதெல்லாம். கோவை பத்மா முகுந்தராஜன் அவர்கள் அழகான ஒரு பாடல், அழகான ஒரு பாடல் அல்ல, அழகான இரு பாடல் அழகாக பாடி சென்றார்கள். இதையெல்லாம் சாதாரண பாடல்களால் பாடவே முடியாது, இதெல்லாம் ஒரு திறமை சார்ந்த திறமை வாய்ந்த பாடல்களால் மட்டும்தான் இப்படி பாட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: நமஸ்காரம் சார், நான் செங்கல்பட்டுலேருந்து கிருஷ்ணவேணி பையன் ஸ்ரீவர்ஷன்
1: பையன். ஸ்ரீவர்ஷன் ஐயா, வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம். செங்கல்பட்டில் எங்க ஐயா வீடு?
2: செங்கல்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நகர் சொல்றது அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு நம்பர்.
1: எனக்கு அதெல்லாம் தெரியாது. செங்கல்பட்டு இப்போ மெயின் ஏரியா, ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல்.
2: செங்கல்பட்டு
1: வந்தா ஐயா நான் அடிக்கடி வருவேன். இப்போ மருத்துவமனை இருக்கிறது அந்த வழி போக வேண்டுமா, இல்லை பிரிட்ஜு அந்த இது திருக்கழுக்குன்றம் செல்கிறார்களே அப்படியா?
2: அதுதான் காஞ்சிபுரம் பக்கம் வரும் சார்.
1: காஞ்சிபுரம், அதுதான் கேட்டேன், காஞ்சிபுரம் பக்கமாக. சரிங்க சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. பாடுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
2: காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா போலாகிடுமா? காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பாடுவானம் சிறியது காலையில் தினமும் கண்வேட்டால் தான் கை தொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானம் பூமியாகும் சிறியது நிறை மாத நிலவே வாவா, நடி போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல பாரும் சுகம்தான் அம்மா, தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் வைத்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா தாய் போலாகிடுமா? ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோங்கும் ஒரு தாய்க்கென்று, மழை போலுந்தன் நெஞ்சம் உறங்கட்டும் பாவம் கொஞ்சம், தாய்க்கு பிண்டாரம் நான் தானேயா, தாளேன பாடுவேன் நீ தூங்கடா, தாயாகி வைத்ததே நீயடா நீயடா, தலைவா நீ என்னும் தலைச்சம் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ, தனிசை பூவே தாலோ பொன்மணி தாளிலோ, நிலவோ நிலத்தில் இறங்கி உனை கொஞ்ச அதிகாலை சேவல் கூறி பஞ்சினை, நீயும் உறந்து தலைவா நீ என்ன தலைச்சம் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ, தனிசை பூவேதாலும் பொன்மணி தாளேலோ, பொன்மணி தாளேலோ, பொன்மணி தாளேலோ. நன்றி சார்.
1: நன்றி, நன்றி ஐயா, உங்களுக்கு தான் நன்றி. அழகான ஒரு பாடல், இனிமையாக மென்மையாக அட்டகாசமாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் வணங்குகிறேன். மகிழ்ச்சி அட்டகாசம். நன்றி, நன்றி,
2: நன்றி, தேங்க்யூ.
1: செங்கல்பட்டு ஸ்ரீவசன் ஐயா அவர்கள், அழகான ஒரு பாடல். காலையில் தினமும்

0: வாய்ப்புக்கு நன்றி.
1: அழகு அழகு, அருமையான ஒரு பாடல், அருமையாக பாடினீர்கள். சிறப்பு, நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையின் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: கண்ணன்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன்.
1: பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.
2: அதே பாட்டு தான் நானும் பாட போறேன்.
1: ஆஹா, பாடுங்கள்.
2: அவங்க பாடின பாட்டு தான் பாட போறேன். பட் ஒரு சரணம் தான் தெரியும். ஒரு சரணம் மட்டும் பாடுறேன்.
1: பாடுங்கள் ஐயா, உங்கள் விருப்பம். எப்படி வேண்டாலும் பாடுங்கள், நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம்.
2: ஓகேண்ணா, தேங்க்யூ.

பாட்டுக்கள் கூறுங்கள் வானோடு மேகங்கள், பாட்டுக்கள் கூறுங்கள் லக்ஷ்மி வந்தாள் மகாராணி போல் இணையாளவே நன்னிதே களை தந்தாள் கோடி என தனம் தந்தாள் காதல் எனும் கவி தந்தாள் வாழ்க்கை எனும்

திருமகள் அன்பு கலை மகள் ஆசை மலை மகள் என் வசம் மணமகள் நாளை மறு மகள் இன்பத் தமிழ் மகள் என் நிலம் ஆஹ்

0: தேங்க்யூ சார்.
1: சிறப்பு ஐயா, சிறப்பு, அருமையாக இருந்தது உங்கள் குரலில் பாடல். மெய் மறந்து ரசித்து கேட்டேன், நெஞ்சாத நன்றிகள் ஐயா. தேவக்கோட்டை கண்ணன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினார்கள். சென்னை 51 அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பாடியது அதே பாடல், அதே பாடலை இவரும் சிறப்பாக பாடினார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனிமே நேசந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
2: நெல்லை மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகம் வந்து ஜெயந்திரன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்கள் நலமா இருக்கோம் சார்.
1: மகிழ்ச்சி பாடுங்கள்.
2: அனைத்து பாடும் உலகம் சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி, நன்றி, உங்களுக்கும் நன்றி.
2: சரி, ஒரு சிவன் பாட்டு, சிவன் சாமி பாட்டு
1: பாடுங்கள்.

தடங்கையாடும் பாதவினோத லிங்கேஸ்வரா நீதா துணை நீகா.

அமிர் தானவா அல்லல் தீசாடவா அமிர் தானவா தில்லை அம்பல நடராஜா தெளிமைநாதனே பரமேசா எங்கும் எங்கும் விளங்கவே

உடன் உன்னையே துதி பாடும் பலவித நாடும் தலையேடும் பணிவுடன் உன்னையே துதி பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேசா கலையலங்கார பாண்டிய ராணி நேசா மலை வாசா மங்கா மரியானவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா.

0: அருமை அருமை, அழகான ஒரு பாடல். தில்லை அம்பல நடராஜனை அழகாக அழைத்தீர்கள், உங்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். நன்றி,
1: நன்றிங்க சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக்
0: கொள்கிறேன். நெல்லை புதுக்குடி கற்பக வள்ளி அவர்கள் அழகான ஒரு பாடல், சிவன் பாடல் எடுத்து அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டுன்னு நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி அவலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270334 11 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:23. இந்த நேரத்தில் இணையின் மேயர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம், நான் திருநீன்றூர்ல இருந்து ரேவதி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். அமர்ந்து கொண்டுதானே பேசுகிறீர்கள்?
1: எப்படி
0: அமர்ந்து கொண்டுதானே பேசுகிறீர்கள்?
1: எனக்கு
0: மரியாதை வேண்டாம், உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கிறது அதற்கேற்றவர்கள் அமர்ந்து கொண்டு பாடினால் நன்றது, அதற்கு
1: சொன்னேன். நிச்சயமாக
0: நான் பாட போவதே இல்லை.
1: அனைவரும் அருமையா பாடுறாங்க. என் பாடல் இதோ தரேன். பூப்பு பொட்டும் படத்துல இருந்து சுசிலா அம்மா பாடின பாடல். எண்ணம் போல கண்ணன் வந்தான் அம்மா, பெண்மை வாழ தன்னை தந்தான் அம்மா. எண்ணம் போல கண்ணன் வந்தான் அம்மா.

காக்க வேண்டும் அம்மம்மா. எண்ணம் போல கண்ணன் வந்தான் அம்மம்மா. பெண்மை வாழ தன்னை தந்தான் அம்மம்மா.

கண்ணன் வழங்கும் இந்த உறவு சென்றல் போல வானம் போல என்றும் வளர பள்ளி அறையில் மெல்ல நடந்து அண்ணன் வரும் நாள் என்று வருமோ எண்ணம் போல கண்ணன் வந்தான் அம்மம்மா பெண்மை வாழ தன்னை தந்தான் அம்மம்மா ராதை மடியில் கண்ணன் இருந்தார்

0: மோக வடிவம் ராமன் என்பது காதல் வடிவம். எண்ணம் போல கண்ணன் வந்தார் அம்மம்மா, பெண்ணை வாழ தன்னை தந்தான் அம்மம்மா, கண்ணி பெண்ணை கட்டி கொண்டான் அம்மம்மா, கைவிடாமல் காக்க வேண்டும் அம்மம்மா. எண்ணம் போல கண்ணன் வந்தான் அம்மம்மா, பெண்மை வாழ தன்னை தந்தான் அம்மம்மா.
1: அருமை அருமை, அழகு. அதாவது ஒவ்வொரு பாடகருக்கும் ஒரு சிறப்பு, உங்களுக்கும் ஒரு சிறப்பு. இந்த குரல் வளம் அழகு, அருமை. உங்களுக்கு அனைவரும் பாடினாலும் உங்கள் பாடலுக்கு உங்களுக்கு இந்த பாடல் ஈடாகாது என்பது. அருமையாக பாடினீர்கள், நன்றி.
0: சந்தோஷம், என் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும் தபரி வானொலிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம்.
1: சென்னை திருநின்ற ஊர், ரேவதி அம்மா அவர்கள் அழகான ஒரு பாடல். எண்ணம் போல கண்ணன் வந்தான் என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இனிமைகள் பல சேர்த்து தங்களுடைய சொல் வளர்த்தால் சுந்தரமான பேச்சால் ஆற்றலின் உறைவிடமாய் அடக்கத்தின் குடியிருப்பாய் திகழ்ந்து சபரி இணைய வானொலியில் உறவுகளை இத்தனை நேரம் பாட வைத்து அழகு பார்த்து என்னையும் பாட வைத்து அழகு பார்க்கும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கின்ற கீதநேசன் ஐயாவுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களோடு. அனைத்து உறவுகளும் அருமையா பாடினாங்க ஐயா. அதாவது தொடக்க பாடல்ல இருந்து அந்த காயத்ரி அம்மா பாடின பாடல்ல இருந்து கேட்டேன், அவ்வளோ சிறப்பா பாடினாங்க. ஆனால் லால்குடி வெங்கடேஷ் ஐயா நெஞ்சலூர் ஆலயத்தை தொடர்ந்து அவரும் அருமையா பாடினாரு. அதுக்கு அடுத்த உறவு வந்து ஒரு லேடி பாடினாங்க அந்த பாடல். அந்த வாய்ஸ் வந்து அந்த படத்துல நம்ம அந்த பாடல அன்னைக்கு கேட்டது மாதிரி இருந்து சார். அவங்க பேர் என்ன சார்?
1: என்ன பாடல ஐயா? புவனேஸ்வரி ராஜேஸ்வரி இருவர்கள் வந்துடுறார்கள்.
2: இல்ல இல்ல, அவங்க ஃபேமிலி தான். ஆனா எனக்கு அந்த பிள்ளை பேர் தெரியல. அது அருமையான பாடல்.
1: ஆமா ஐயா, சைவம் படத்துல இருந்து ஸ்ரீ ஜனனி.
2: சூப்பர் வாய்ஸ் சார். அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து அடுத்து ராஜேஷ் வந்து அவங்க டூயட் பண்ண பாடுறாங்க, அந்த புறத்தில் ஒரு மகாராணி. அப்ப நான் அந்த புறத்துலதான் நின்னுட்டு இருந்தேன், எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன்
1: ஐயா. அந்த புறத்தில் அந்த பாடல் இல்லையா? வேற எதுவும் பாடல ஐயா?
2: இல்ல இல்ல, அது சிவாஜி கணேசன் அந்த ஜோடி பாடல் தானே சார், ராஜேஷும் அவங்க இணைந்து பாடின பாட்டு அலங்காரம் கலையாத சிலை ஒன்று.
1: அதுதான் ஐயா, அந்த படம் தான். நீங்க அந்த அலங்காரம்
2: அருமையா பாடினாங்க அத்தனை பேருமே. இதுக்கு முந்தைய பாடின உறவு வரைக்கும் அனைவரும் சிறப்பாக பாடினாங்க. அந்த நேரலையில ஒரு பதிவு இல்லாம நேரலையில வாழ்த்து சொல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகளோடு.
1: நானும்
2: மாதரம் என்னும் வார்த்தையினால் தேசத்தை ஒன்றாக்கி வைத்தவராம் உத்தமராம் காந்தி எண்ணல், அவரை மறவாதே மனமே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை

மறவாத குணம் வேண்டும் உனக்கு. தெய்வங்கள் ஒன்றொன்று நம்பிக்கை கொண்டு சேவைகள் செய்தா உன் தேசம் பிழைக்கும். நீ பிறர்க்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். பல கோடி உள்ளங்கள் வாழ்கின்ற நாடு 14 மொழி பேசும் அழக

0: நாலு மொழி பேசும் அழகான வீடு, இனச்சண்டை மொழி சண்டை கூடாது இங்கு, நாம் எல்லோரும் ஒரு தாயின் மக்கள் அல்லவா, நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அல்லவா, நாம் எல்லோரும் சபரிணைய வானொலியின் சொந்தம் அல்லவா, அம்மம்மா தம்பி என்று நம்பி அனைத்து உறவுகளும் அருமையாக பாடினார்கள் அம்மா. நன்றி சார்.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. அருமையான பாடல் ஐயா. அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் பாடுவார்கள் அந்த பாடலைத்தான் அதிகமாக அனைவரும் கேட்டிருப்பார்கள். ஆனால் அவரே குழந்தையாக அந்த தொடர் வண்டியில் பாடும்போது இந்த பாடல் ஒலிக்கும் என்று நினைக்கிறேன். அருமையாக இருந்தது.
0: தொடர் வண்டியில தான் பாடுவாங்க சார். அது இந்த படத்துல இந்த பாடல் பாட்டா சங்கடம் வந்துருந்தேன்.
1: ஆமா,
0: அருமையான காட்சி அமைப்பு, அந்த அது இசை அப்படி இருக்கும் சார். அந்த வி கே ராமசாமி எல்லாம் அந்த கதாபாத்திரம் அழுதுருவாரு அந்த அளவுக்கு அந்த குழந்தை கதாபாத்திரத்துல அருமை. ஆனா இதுல வந்து என்ன தபேலா இசை இடம்பெறும், அந்த தபேலாவும் இருந்துன்னு வச்சுடுங்க, இந்த பாட்டு இன்னும் அருமையா பாடலாம், இன்னும் ரசிக்க முடியா அமையும்.
1: அருமையான ஒரு பாடலை அழகாக பாடினீர்கள், மெய்மறந்து ரசித்து கேட்டேன். நன்றி ஐயா, நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: நன்றி சார்.
1: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை, ராஜபாட் ரங்கதரை திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை பாடிச் சென்றார். அவருக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: மறுபடியும் கற்பகவள்ளி சகோதரி சார்.
1: ஆம், வணக்கம், வணக்கம், வாருங்கள், பாடுங்கள் உங்கள் பாடல்.
2: நம்ம வானொலியில ரொம்ப நாள் எனக்கு ஒரு பிரியம் சார். எனக்கு கொஞ்சம் தெரியாது அந்த பாட்டு, ஆனா தவறா இருந்தா மன்னிக்கணும் சரிங்களா?
1: ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் செய்ய சொல்ல மாட்டோம், செய்ய மாட்டோம். நீங்கள் தாராளமாக எப்படி
2: பாட்டு எனக்கு பாடணும்னு விருப்பம், வேற ஒண்ணும் இல்லை.
1: நிச்சயமாக பாடுங்கள்.
2: சரிங்க சார்.

கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா?

மல் போகும் உலராமல் போதவாமல் போகும் கண்போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம்

வேண்டும் இது உலையாரென்றும் உள்ள வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா

0: kele iman ako wala parang ஹலோ
1: அருமை அட்டகாசமாக இருந்தது உங்கள் பாடல், நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: தவறு இருந்திருக்கும் இல்லை சார், சில தவறு இருக்கா பாடல?
1: எதுவும் தவறு இல்லை, எல்லாம் சரியாக இருந்தது, பார்த்து கொண்டே வருகிறேன். மகிழ்ச்சி.
0: ரொம்ப நல்லதுங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி. நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக, கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று ஒரு அறிவுரை கூறும் விதமாக அழகான பாடலை பாடிச்சிருந்தார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டமே நிகழ்ச்சி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் 8270330391 என்ற என்னை தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் பாடலை பாடி மகிழுங்கள்.

0: சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமே என நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:40 இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், பேசுறேன்.
0: வணக்கம, வணக்கம், மகிழ்ச்சி இணைப்பில் இந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன உந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன உந்த வீடு என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு

பிறந்தானா? தெய்வம் தந்தார் பாவம் மீது போடி தங்கச்சி, கொண்டால் பாவம் திண்டால் போச்சு இதுதான் என் கட்டி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞானத்தின்மே, வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த ஊர் என்ன, சொந்த வீடு என்ன ஞானத்தின்மே, வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன.

பள்ளிக்கென்ன உள்ளில் வேலி கோரி தங்கத்தி பார்த்து கேது தோட்டக்காரன் கொண்டதென்ன கொடுத்ததென்ன இது நான் என்ன மணந்த தாரம் என்ன ஞானத்தின்னே வாழ்வில் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன.

0: இதில் தேன் என்ன, படிக்கும் தேர் என்ன, யார வாழ்வில் சூழ் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு, இந்த ஊர் என்ன, சொந்த வீடு என்ன, யார வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. அவ்வளோதான் சார்.
1: அழகு அழகு அருமையாக பாடினீர்கள். தேவன் தந்த வீடு என்று உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு, அருமையான ஒரு பாடல். நன்றி நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடல், சகப்பாடல் ஆக இருந்தாலும் சகமான பாடல். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு நிறைவாக அடியேனும் ஒரு பாடல் பாட நினைக்கின்றேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும், தவறுதான் இருக்கும், மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே.

லேசாத்தோட தாமயக்கம் ஏ ரோசா பூவே உனக்கும் அதுவாடங்கும் அணஞ்சாயிலகும் கண்டதனால் பித்தம் நான் கொண்டதுதான் மிச்சம் தத்திடவா முத்தம் அடி வந்திடுமா சத்தம் துடி

இடம் கிடைச்சிரு வருகிறது மகிழ்ச்சி. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடிய அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் வேளையில் இன்னும் சற்று நேரத்தில் இரவு ராகம் இரவு ராகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் தென்காசி மாவட்டம் சொலச்சேரி விஜய் அரஸ்குமார் அவர்கள். இரவு ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து உங்கள் பொன்னான கருத்துக்களை பதிவிடுங்கள் அன்பு சொந்தங்களே. நன்றி நன்றி நன்றி.

சபரி வானொலி வழங்கும் சாரி சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தற்போது US விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். ஒரு பக்தி பாடல் கேட்போமா?

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே கூட்டமா

நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் மனம் வீசி வந்தது மல்லிகைப்பூ. அழகான பாடல். பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படம். கேஜே எஸ்தாஸ் எஸ் ஜானகி அவர்கள் குரலில் அருமையான பாடல். முதல் பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் அறிவழகன் மங்கை அவர்கள். வருங்கள், வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வருங்கள், வணக்கம். ராமாபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் மேம், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். சிறப்பு மகிழ்ச்சி என்று விநாயகரை கண்முன் கொண்டு வந்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் தமிழ் பாடல் பிள்ளையாரை வரவழைத்து விட்டது என்கிறார். சிறப்பு மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், துள்ளலான பிள்ளையார் பாடல், சூப்பர் என்கிறார். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான பக்தி பாடல், மிகவும் அருமை, சூப்பர் என்றும். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், அண்ணா நீங்கள் நலமா? இந்த பாடல் இடம்பெற்ற படம் பாகப்பிரிவினை தாங்க. இயக்குனர் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும். கோகிலா பழனிசாமி அவர்கள், எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை என்கிறார். ஆஸ்கார் மணி அவர்கள், ஆவடியனூர் ஆஸ்கார் மணி அவர்கள், அழகாக சிரித்தபடி ஒரு பெண், அருமை. சிரிப்பு எல்லா பிளசண்ட்டையும் வர வச்சிரும். சிறப்பு. அப்புறம் என்னதோ போட்டிருக்காரு, அது என்னதுன்னு தெரியல. கோகிலா பழனிசாமி அவர்கள், ஆமாம் ஐயா, எல்லோரும் ஒவ்வொரு கைபேசியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் இரண்டு மூன்று வைத்திருக்கிறார்கள். இதில் எங்கு பாகப்பிரிவினை சண்டை போடுவது என்கிறார். சண்டை இல்லை, போடுவது என்கிறார். ஆஸ்கார் மணி அவர்கள், நான் நல்ல சுகம், நீங்கள் நலமா என்கிறார். பாகப்பிரிவினை அந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆள்தானோ என்றும். ஏங்க இப்படி ஒரு சந்தேகம் என்கிறார் கோகிலா பழனிசாமி அவர்கள். மோகனரங்கன் அவர்கள் பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி என்கிறார். நன்றி, நன்றி சார். நாங்கள் அப்படி இல்லை, நிறைய பேர் என்கிறோம். கோகிலா பழனிசாமி அவர்கள், இரவு நேரத்தை உறங்க வைத்துவிட்டு கண்களை விழித்து கொண்டு வைத்திருக்கும் ஐஸ் கூல்ட்ரிங்க்ஸ், இந்த பதிவு சரிதானா? அதை பார்த்தால் மனம் அலைமோதுகிறது. ஓ, ஐஸ்கிரீமா? அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் கடைசியில் காமெடியாக இருக்க அக்கா என்கிறார். எதுக்குன்னு தெரியல. இயக்குனர் அவர்கள், ஏதாச்சும் இருந்தால் தானே பாகப்பிரிவினை? அவர் கூடவும் பிறந்தது, ஆனால் அவங்க தம்பி இருக்காங்க. கோகிலா பழனிசாமி அவர்கள், நான் திரைப்படத்தை தான் சொன்னேன், பாகப்பிரிவினை படத்தில் இருந்து அந்த பாடல் என்று. இயக்குனர் அவர்கள், மல்லிகையே மல்லிகையே, பாடல் அருமை, சூப்பர் என்றும். கோகிலா பழனிசாமி அவர்கள், ஏனோ இணையம் சற்று இடமாறிவிட்டது. ஆம், லேசாக கைப்பற்றுட்டு. ஆயிரத்தில் ஒருவன் வந்து சென்று விட்டார் இடையில். அறிவழகன் மங்கை அவர்கள், மல்லிகை மனம் வீசுகிறது இதய ராகத்தில், சூப்பர் சூப்பர் என்கிறார். சிறப்பு, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இதமான பாடல், பாடல் அருமை என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், எனக்கு அப்படித்தான் அண்ணா வருகிறது. என்னது, எனக்கும் அப்படித்தான் வருகிறது. ஓ, பாட்டு நின்று வந்ததில்ல அதுக்கு. இயக்குனர் அவர்கள், நீங்கள் கோடியில் ஒருவர் ஐயா. கோகிலா பழனிசாமியை கேட்குறார். அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான மல்லிப்பூ, பிச்சிப்பூ எல்லாம் மொட்டு மொட்டாக சூப்பராக இருக்குது, அருமை. அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள், முல்லை மல்லி பிச்சிப்பூ அழகு என்கிறார். அடுத்ததாக வரும் பாடல் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் இரவு பூக்கள். இரவு ராகத்தில் இரவு பூக்கள் வருகிறது. பாடல், மல்லி மல்லி சிண்டு மல்லி ஆள அசத்துதடி. ஒரே மல்லிகையாக ஆரம்பிக்குது இன்னைக்கு, இல்லை நம்ம நிகழ்ச்சியில்.
விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

இரவு பூக்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்துச் சென்றது மலேஷ வாசுதேவன் எஸ் ஜானகி அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் விருப்பத்தில் பாடல். பாடலை வழங்கிய ஆர்ஜே விஜி அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார் பிஎம்ஆர் சிறப்பு. நன்றி. பாடல் அசத்தல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு. தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் மல்லிகையில் மனம் சபரி வானொலி வரையிலும் வருகிறது, அன்றைய பாடல் இன்றும் சிறப்பு அருமை. அறிவழகன் மங்கை அவர்கள் பிள்ளையார் பாடலில் வந்தது அக்கா. ஓகே மேம், 9:30 பாடல் பதிவு இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருங்க, நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா எப்படி மேம் நான் பாட்டு எடுப்பேன்? அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் நாங்கள் பாடல் நம்ம பாசு தேவதாசு தான் சொன்னா கேட்கணும். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

நம்ம பாஸ் செய்யார் சந்திரசேகர் சார் அவர்கள் விரும்பிய பாடல் செம ரொம்ப நல்ல பாட்டாக இருக்குது சார். எங்கேருந்து சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? உண்மையிலேயே நான் கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நல்ல பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு, கேட்காத பாட்டு தான் அழகாக செலக்ட் பண்ணுறீங்க சார். நாங்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில்.

அறிவழகன் மங்கை அவர்கள் சூப்பர் அக்கா, அழகாக பாடுனீங்க. இன்னும் இரண்டு வரிகள் சேர்த்து பாடியிருக்கிறோம். இந்த பாட்டு வந்து அந்த ரெண்டாவது பாட்டை ஒரு ஒரு வரி பாடினத சொல்கிறீங்க. இதுக்கு முன்னால் உள்ள பாட்டு எனக்கே தெரியாது. நன்றி அறிவழகன் அவர்களே. செய்யார் சந்திரசேகர் அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி, மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர் அவர்கள் நன்றி, நன்றி, நன்றி அண்ணே. பாடல் வேற லெவல் ஜி என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, பாடல் செம என்றும் சந்திரமோகன் அவர்கள் பாடல் சிறப்பு என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம் சந்திரமோகன் அவர்களே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வணக்கம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி படம் வானமே இல்லை பாடல் ஜனகனமன எனும் செதி சொல்லும் நேரம் அழகான பாட்டு. எதுக்கோ இரவு ரக நிகழ்ச்சியில் வர பாட்டுங்க எல்லாம் செம்மையாக இருக்கு. சபரி வானொலி இயக்குநருக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பான இரவு வணக்கங்கள் என்று கூறுபவர் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் விருப்பத்தில் சபரி வானொலி இயக்குநருக்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பான இரவு வணக்கங்கள் என்று பாடல் இதோ வருகிறது. சாரி.

அறிவழகன் மங்கை அவர்கள் இரவு பூக்கள் படப்பாடல் இரவு ராகம் நிகழ்ச்சியில் மல்லிகையாய் மலர்ந்து மனம் வீசியது. இரவு பூக்கள் படப்பாடல் இரவு ராகம் நிகழ்ச்சியில் மல்லிகையாய் மலர்ந்து மனம் வீசியது என்கிறார். ரெண்டு மூணு தடவை சேர்த்தே படிச்சிட்டேன், போதுமா? அழகான பாடல் என்று தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்களுக்கு சல்யூட் அடித்து நன்றி தெரிவிக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், இந்த பதவி படிக்கவே இல்லையக்கா என்றும், கோகிலா பழனிசாமி அவர்கள், தினமும் ஒரு முறையாவது இந்த பாடலை கேட்பேன். இன்று சபரி வானொலியில் கேட்கிறேன். இந்த பாடல் எப்பொழுது கேட்டாலும் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் சிறப்பாக இருக்கும். பாடல் தந்த அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் கோகிலா பழனிசாமி. நன்றி, நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், அப்படியா அக்கா? எனக்கு நிகழ்ச்சி விட்டு விட்டு வருகிறது அக்கா, ஏன்னு தெரியலையே. கோவை சந்திரமோகன் அவர்கள் அழகான பாடல், மழையின் துளிகள் மண்ணோடு விழுந்தால் மழை கொண்ட சாவென்று வான்மேகம்தான் சொல்லுமா? நகரும் நதிகள் கடலோடு சேர்ந்தால் நதி கொண்ட சாவென்று கடல் என்ன தடை சொல்லுமா? சிறப்பு. அது அங்கே கேட்குறத விட நீங்கள் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அதை ஒழுங்காக கேட்டால் தானே சிறப்பு. சந்திரமோகன். அறிவழகன் மங்கை அவர்கள், தெரியவில்லையக்கா, இணையம் பிரச்சனையாக இருக்கலாம், பாடல் மிகவும் அருமை, இசை அற்புதம் என்கிறார் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், ஜனகன மன என ஜதி சொல்லும் நேரம், அருமையான பாடல், எஸ்பிபி சித்ரா பாடிய பாடல், இனிமையான பாடலை தேர்வு செய்த சகோதரர் கோகிலா பழனிசாமி அவர்களுக்கு நன்றி, பாடல் சிறப்பு. சந்திரமோகன் அவர்கள், காலங்கள் நம்மை கடக்கும் நேரம் நினைவுகள் எனும் விதையை தூவி செல்லும். நிச்சயமா. அறிவழகன் மங்கை அவர்கள், இப்போ பதிவு படிப்பது சரியாக வருகிறது அக்கா எனக்கு, சிறப்பு. அடுத்ததாக வரும் பாடல் படம் சண்டைக்கோழி. பாடல் கேட்டா கொடுக்கிற பூமி இது என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சண்டைக்கோழி அறிவழகன் அவர்கள் பாடல். அவர் சண்டைக்கோழிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன். சண்டைக்கோழி திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை தேர்வு செய்த சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்ப பாடல்.

எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார் அறிவு அவர்கள். நன்றி நன்றி அறிவு. அழகான குழந்தை உற்சாகமான பாடலை கேட்டு அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறது. அவங்க கிருத்திக்ஷாவும் ரொம்ப அழகாக ஆடுறாங்க. நல்லா நெளிஞ்சு நெளிஞ்சு சூப்பராக ஹாப்பி டான்ஸ் என்று அறிவும் அறிவோட ஒய்ஃபும் ஆடுறாங்க சிறப்பாக. இயக்குனர் அவர்கள் கேட்டால் கொடுக்கும் பூமி பாடல் சிறப்பு என்று கைதட்டி பாராட்டியிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்டால் கொடுக்கிற பூமி இது சிறப்பான பாடல், அருமையான துள்ளல் இசை பாடல், சிறப்பான பாடலை தேர்வு செய்த அறிவழகன் மங்கை அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலை கேட்டுக்கொண்டே விஜயக்காவும் டான்ஸ் ஆடுறாங்க சிறப்பு என்கிறார். பொம்மையை தான் போட்டேன், நானாக ஆடலை. சந்திரமோகன் அவர்கள் சூப்பர் பாடல், அட எல்லாருக்கும் என்னவோ கனவிருக்கு, எல்லாமே எப்போதும் நினைவிருக்கு. இயக்குனர் அவர்கள் அவங்க டான்ஸ் ஆடுவதை நீங்கள் பார்த்ததில்லையே ஐயா, நான் பார்த்து வியந்து போனேன் கோவில் திருவிழாவில். ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? அறிவழகன் மங்கை அவர்கள் அப்படியா ஐயா, சிறப்பு திருவிழா பாடல் சிறப்பு என்று சந்திரமோகன் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள் அப்படியா ஐயா சிறப்பு என்று தலைவர் கூறியதற்கு பதில், சந்திரமோகன் அவர்கள் சிறப்பு அக்கா வாழ்த்துக்கள், எந்த பாடலுக்கு நடனம்? நானும் உங்கள் ஜெயம் எல்லாரும் தான், அவகிட்ட கேளு டீட்டெயில்ஸு ஓகேவா. அடுத்ததாக வரும் பாடல், பாடலின் படம் ஆயிரத்தில் ஒருவன். ஆயிரத்தில் ஒருவன் எங்கள் முருகனோட ஒய்ஃப் தேன்மொழி. பாடல், ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. செம சாங்கு, விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், பொன்மதி, அசோக்குமார், ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது வருகிறது.

ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது டிஎம்எஸ் அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், பொன்மதி, அசோக் குமார், ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள் ஓடும் மேகங்களே அழகான பாடல், கேட்க இனிமை சூப்பர் என்றும், சந்திரமோகன் அவர்கள் அழகான பாடல் என்றும். தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் அழகான ஒரு குத்துப்பாட்டு. இதா சார் குத்துப்பாட்டு. அறிவழகன் மங்கை அவர்கள் மேகங்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். நிறைய மேகங்களா சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஓடும் மேகங்களை ஒரு சொல் கேழிகிறோ. அருமையான தலைவர் பாடல், நான் விரும்பிய பாடலை நமது அறிவிப்பாளர் விஜயண்ணி அவர்களுக்கு பாடலை வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜயண்ணி அவர்களுக்கு நன்றி நன்றி என்கிறார். நன்றி தென்மொழி. சந்திரமோகன் அவர்கள் ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு. சிறப்பான வரிகள், சிறப்பு. இயக்குனர் அவர்கள் ஓடும் மேகங்களே பாடல் அட்டகாசம். நாட்டில் உள்ள அடிமைகளில் நானும் ஒருவன். யாருக்கு அடிமை நீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? ஐயோ கடவுளே. சந்திரமோகன் அவர்கள் இந்த பாடல் தானா ஐயா? குத்துப்பாட்டு குத்துப்பாட்டுன்னார்ல, அதான் இந்த பாடல் தானா ஐயா என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், அது கேட்டா கொடுக்குற பூமி இது. பாட்டு மாறிடுச்சு. அழகான தேர்வு பாடலுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்களுக்கு. ஹார்ட் அந்த அள்ளி தூவி விடுற அற்புதம் என்றும் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், இன்னும் எத்தனை பாடல் அக்கா இருக்கு, எனக்கு தூக்கம் வருகிறது. நீ எல்லாம் பாட்டை கடைசியில் பதிவு போடணும் தெரியுமா? உன் பாட்டு முடிஞ்ச உடனே நீ போய் படுக்க போறன்ற. இன்னும் இந்த ரெண்டு மூணு பாட்டு தான், ரொம்ப இல்லை, இன்னைக்கு நேற்று தான் ரொம்ப. அடுத்ததாக வரும் பாடலின் படம் இன்று பாடல் கார்த்திகை ஆனவளே. ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சுஜாதா இணைந்த குரலில் விருப்பம் கோவை கணபதி, ராஜ் சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

இன்று திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் கேட்டிருக்கவே முடியாது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி தான் இப்படி செலக்ட் பண்ணுவானோ சந்திரமோகன் அவர்கள். அழகான பாடல். கோவை கணபதி, ராஜ் சந்திரமோகன், ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இன்னும் எத்தனை பாடல்கள் அக்கா, எனக்கு உறக்கம் வருகிறது என்கிறார். தூக்கம் வந்தா போய் தூங்குங்க அறிவு. சென்னை பாரதி தனபால் அவர்கள் எட்டி பார்க்கிறார். அவர் பாட்டு வந்து விட்டதா என்று. இன்னும் இரண்டு பாட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு பாட்டுல ஒரு பாட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள், இவங்க மட்டுமா சபரி சொந்தங்கள், எல்லாருமே அவங்கவங்க பாட்டை கேட்டுட்டு ஓடிடுவாங்க. வந்துட்டியா பாரதி, வந்துட்டியா என்று தேன்மொழி முருகன் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள், அக்கா எது சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்வேன். ஆமா என்கிறார் பாரதி தனபால் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாரதி பாடல் வரும்போது வருகிறார். வாங்கம்மா வாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்று பாடல் பாடுகிறார். எங்க பாரதியை பார்த்து பாடல் அழகு என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். இன்னும் மூன்று நான்கு பாடல், நீங்கள் போய் தூங்கன்னா தூங்க தூங்குங்க. பாடல் சூப்பர் என்றும் சந்திரமோகன் அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜயக்கா அவர்களுக்கு நன்றி நன்றி என்கிறார். நன்றி நன்றி. பாரதி தனபால் அவர்கள் மர்மம் ஒன்றும் இல்லை, பிஸி தான். இன்னும் மூணு நான்கு பாட்டுக்கள், நீங்கள் போய் தூங்குங்க என்று அறிவு கிட்ட பாரதி யாரை சொல்கிறமா என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் கேட்க கேட்க இனிமை. தேன்மொழி முருகன் அவர்கள் கார்த்திகை மார்கழி பாடல் சிறப்பு. பாடலை தேர்வு செய்த சகோதரர் சந்திரமோகனுக்கு வாழ்த்துக்கள். பாடல் கேட்க கேட்க இனிமை என்று சொன்னதுக்கு பாரதி ஒரு மாதிரி முறைச்சிட்டு போகிறாங்க. ஆர் சுந்தரராஜனை கண்முன் கொண்டு வந்து. ஆவடையனூர் ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் சந்திரமோகன் அவர்கள் பாதி பாடல் தான் வந்தது, மீதி பாடல் வரலை. ஏய் கரெக்டாக தானே வந்துச்சு, முழு பாட்டும் வந்துச்சு, நீ தான் சரியாக கேட்கல. அது அப்படித்தான் நேரம் ஆகிவிட்டது அல்லவா, லஞ்ச் சாப்பாடு செய்ய போவாங்க. ஐயோ பத்தியா, நம்ம எவ்வளோ கரெக்டாக செஞ்சாலும் நம்மளை இப்படி சொல்கிறீங்களே. சென்னை பாரதி தனபால் அவர்கள் நாளைக்கு வருமா அமைச்சோம். சந்திரமோகன் அவர்கள் பசி வந்தால் பாடலும் பாதிதான். ஐயோ ஃபுல்லாதாட்டா போட்டேன். தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் ஓடும் மேகங்களை பாடல் மிக மிக இரவு நேரத்தில் கேட்பதற்கு சூப்பர். என்னாச்சு, பாதி பதிவு தான் போடுறாரு, அப்புறம் போட மாட்டேன்றாரு. அந்த பாட்டு போய் எவ்வளோ நேரம் ஆகுது. அறிவழகன் மங்கை அவர்கள் அப்படி இப்படிமா தான் இருக்கும், எதுவும் கண்டுகிடக்கூடாது. அறிவழகன் மங்கை அவர்கள் மூன்று பாடலையும் கேட்டுவிட்டே தூங்குகிறேன் அக்கா. ஆனது ஆச்சு. அப்படி ஒரு கான்சன்ட்ரேட்டில் இருக்கணும். ஓகே ஓகேவா. அடுத்ததாக வரும் பாடல் ஒரு பதிவு. இரவு ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடலை எடுத்து கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை மேலும் அழகு சேர்த்து சின்ன சின்ன பூக்களை எல்லாம் எடுத்து வண்ண வண்ண மாலையாக்கி அழகு பார்ப்பது போல உறவுகளின் எண்ணம் இனிக்கின்ற வகையில் பாடல்களை எல்லாம் வண்ண வண்ண மாலையாய் தொடுத்து பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் விஜயரசகுமாரன் அம்மாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கா, வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.

உறங்க செல்லும் ஆட்களை எல்லாம் ஒரு ஆட்டம் போட வைத்து விட்டது எங்க பாரதியோட பாட்டு. அழகான பாட்டு. உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பாரதி தனபால். காவியா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் உண்மையை சொன்னா என்னை இப்படி பேசுறீங்க? லஞ்சு செய்ய போகிறாங்க அப்படின்னாங்கல்ல, இன்றைக்கி லஞ்சு செய்யணும், வெறும் சாப்பாடு மட்டும்தான், குழம்பு இருக்குது. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், எனது கைபேசி சற்று வேலை செய்வதில்லை அம்மா. பாரதி தனபால் அவர்கள், சாப்பாடு எல்லாம் இங்கே தரமாட்டாங்க. சந்திரமோகன் கிட்ட. கோகிலா பழனிசாமி அவர்கள், ஓடும் மேகங்களை பாடல் பாடும்போது இருந்து பதிவு தருகிறேன், ஆனால் போன் ஏன் கைவிட்டது, என்னை கைவிட்டது, ஸ்விட்ச் ஆஃப் செய்து மீண்டும் வந்தேன். ஓகே சார். சந்திரமோகன் அவர்கள், ஓ, இன்று ஸ்பெஷல் என்ன அக்கா? பாரதி கிட்ட கேட்குறாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள், நான் தருகிறேன், வாங்க எங்கள் வீட்டுக்கு, சாப்பாடு எல்லாம் இங்கே தரமாட்டாங்கன்னு பாரதி சொன்னதுக்கு. சபரியில பாட்டு தான் ஸ்பெஷல், பாரதி கிட்ட சந்திரமோகன் அவர்கள். பாடலை கேட்டு பாரதி தனபால் அவர்கள் குழந்தையாக மாறி அருமையாக அழகான டான்ஸ், சிறப்பு, அருமை. கோகிலா பழனிசாமி அவர்கள், நான் 4 ஆனியன் தோசை சாப்பிட்டேன், ஒரே ஒரு ஆம்லெட் தான் என் மனைவி போட்டு கொடுத்தாங்க. இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்லிட்டீங்க சார், உங்களுக்கு வந்து வயிற்று வலி வரப்போகுது, இத்தனை தடவை சொன்னீங்கன்னா. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, 2 ஆம்லெட்டாக சாப்பிடுங்க. நம்மளுக்கு இந்த புரட்டாசி மாதம் எல்லாம் ஒத்து வராது, எல்லா நாளும் கறி மீன் ஃபுல்லாக சாப்பிடுவோம், வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப தூரம் வரணும், சாப்பாடு வேணும்னா வந்து தான் ஆகணும். தேங்க்யூ சார், வரோம். அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான ஒரு நடனம், கிருத்திக்ஷாவோட ஒரு பூனைக்குட்டியும், சூப்பர். கோகிலா பழனிசாமி அவர்கள், ஜெர்மனி பாடல் சிறப்பு. பாரதி தனபால் அவர்கள், விஜய் அக்காவுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள் பாடல் வழங்கியதற்கு. நன்றி பாரதி, நன்றி. மொச்சப்பயிறு சாப்பாடு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு அறிவழக வீட்டில். மொச்சப்பயிரா என்று மூஞ்சி மாதிரி போகிறது பாரதிக்கு. மொச்சப்பயிறு சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக, அதோடய வாசனை அப்படி சூப்பராக இருக்கும். அடடா ஆஹா என்ற பாடலுக்கு ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தோம். மொச்சப்பயிறு சாப்பாடு ஆஹா அப்படின்றா எங்கள் பாரதி. சந்திரமோகன் அவர்கள், பூஞ்சவுலையே பெண்ணானதோ, இரு பொன் வண்டுகள் கண்ணானதோ, இனிமையான பாடல் சிறப்பு என்கிறார், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், ஜெர்மனியின் செந்தேன் மலரே, சிறப்பான பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த சென்னை பாரத் தனபாலுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாடல் சூப்பர் என்கிறார், நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்து தருகிறேன் அக்கா, சாப்பிடலாம் என்கிறார். மொச்சப்பயிறு முருங்கைக்கீரை குழம்பு நல்லா இருக்கும் பாரதி என்றும், பாடலில் தேன் வருகிறது அக்கா. அறிவழகன் மங்கை அவர்கள், சிறப்பு, செம என்கிறார் அறிவுக்கு பாரதி அவர்கள். பாரதி தனபால் அவர்கள், சிறப்பு, மிக சிறப்பு என்று எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். படவேடு பிரியா வீரமணி அவர்கள், மெதுவாக இப்போ தான் எட்டி பார்க்குறாங்க, நிகழ்ச்சி முடிய போது, அவர் பாடல் ஒன்றும் இருக்குது, அதனால் வராருன்னு நினைக்கிறேன். படம் கண்ணால் பேசவா, பாடல் கண்ணழகே கண்ணழகே. படவேடு பிரியா வீரமணி, நேரம் இருந்தால் இந்த பாடலையும் ஒலிபரப்போம் சகோதரி. நீங்கள் வேறு ஆர்ஜே, உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் எங்களுக்கு பாட்டு போட மாட்டிங்களே, பார்க்குறோம், ட்ரை பண்ணுறேன். நிகழ்ச்சி முடிய போகுது சார். பாரதி தனபால் அவர்கள், பிரமாதம் கலக்குங்க என்று திருஷ்டி கழிக்கிறார் கார்த்தியை கண்முன் கொண்டு வந்து, சிறப்பு பாரதி. மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும்

பாரதன பல்லவர் மறுபடியும் திருஷ்டி கழிக்கிறார்கள். கண்ணழகே கண்ணழகே பாடலை சொல்லி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இனி கைபேசியில் சுத்தமாக சார்ஜர் இல்லை, மன்னிக்கவும். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். மீண்டும் மீண்டும் சிறப்பு போய் படுங்க. கோகிலா பழனிசாமி அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில்

0: புரியுதா?
1: அடுத்ததாக
0: இன்னும் அடுத்தது
1: படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

ஒழித்து சென்ற அந்த அழகான பாடல் பிரியா படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல் மிக சிறப்பு, ரொம்ப அழகான பாடல். ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள், தூங்காமல் இருந்திருந்தீங்கன்னா பதிவு போடுங்க சார், பாட்டு தரேன் அடுத்த பாட்டு, இல்லைன்னா நான் நிகழ்ச்சி முடிக்க போகிறேன். படவேடு பிரியா வீரமணி அவர்கள், நீங்கள் தான் என்னுடைய நிகழ்ச்சியில் பாடலே பதிவிடுவதில்லையே சகோதரி என்கிறார். நீங்கள் பதிவிட்டால் தானே உங்களுக்கு பாடல் தர முடியும் சார். நீங்கள் ப்ரோக்ராம் போடும்போது எனக்கு நைட்டு 12 மணி சார், அதனால தான் கேட்க முடியல. நீங்கள் வேறு டைமில் தான் நான் உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேனே, நான் பாட்டெல்லாம் கேட்பேனே. தேன்மொழி முருகன் அவர்கள், நீங்கள் பாடல் போடும் நேரம் அவங்களுக்கு இரவு ஆகிவிடும் அல்லவா, அதனால் தான் பதிவு போட மாட்டார்கள். ஒரு மாதம் கழித்தா பாடல் போடுங்க, கழித்து பாடலா போடுங்க என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். அங்கே இங்கன்னு மாறி கிடக்குது பதிவெல்லாம், அதை பார்த்து கண்டுபிடிச்சி போடணும் சார். 12 மணி சார், மன்னிக்கவும். படவேடு பிரியா வீரமணி அவர்கள், என் கண்ணழகே என் கண்கள் பார்த்த முதல் ஓவியம் நீதானே, என் கைகள் வருடிய முதல் காவியம் நீதானே, தாயின் கருப்பைக்குள் சிற்புக்குள் முத்தாய் மலர்ந்த முதற்கனியே, இதயம் நான் தீர்க்க என் மகளாய் பிறந்தவளே, 1000 கனவுகள் கொண்டு என் வயிற்றில் பிறந்தவளே, உன்னை கண்ட கம்பன் கூட கவிதை எழுத உன் சிரிப்பில் மறந்து போகிறான், குயில் என்று நான் சொல்ல ஆச்சரிய கண்ணில் 1000 கனவுகள் என் மனதில், பச்சை குழந்தைகளின் கேள்விகளுக்கு மகா அறிவாளி கூட பதில் சொல்ல முடியாது, இசையாய் வரும் உன் மழலை ஒலி சபரி வானொலியில் சிறு புண்டங்கையில் ஒரு பார்வை, என் கண்கள் உன்னை தேடியது, கோயிலுக்கு சென்றாலும் ஒரு தாய்க்கு கிடைக்காத வரம் குழந்தை வரம், என் விருப்ப பாடலை குயில் ஒன்று நான் பாட காற்றோடு காதோரம் பாடலை கேட்டு நான் தூங்க சபரி வானொலியில் நிறைவு பாடலை ஒலிபரப்பிய அறிவிப்பாளர் விஜி சகோதரிக்கு நெஞ்சம் கனிந்த நன்றிகள். சிறப்பு, நன்றி நன்றி, உங்கள் கவிதைக்கும் நன்றி, நன்றிக்கும் நன்றி. பதிவை பார்க்கிறீர்கள் சகோதரி, அதனால்தான் அந்த பதிவு. சென்னை பாரத் தனபால் அவர்கள், நீங்கள் பதிவு போடும் நேரம் அவங்களுக்கு இரவு ஆகிவிடும் என்பதற்கு தம்ஸ்அப் காட்டி ஆமாம் என்கிறார். எனது விருப்ப பாடல் எனக்கு ரொம்ப பிடித்து, ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் சகோதரி, நன்றி. எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகான பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள், கண்ணழகே கண்ணழகே முத்தழகே முத்தழகே, இனிமையான தாலாட்டு பாடல் சபரி சொந்த சொந்தங்களை, நிகழ்ச்சி முடியும் போது தாலாட்டி பாடி தூங்க வைக்கிறார் ஆர்ஜே படவேடு பிரியா வீரமணி அவர்கள். இனிமையான பாடல் சகோ, அழகான பாடல் சிறப்பு என்றும், பாடல் மிகவும் அருமை என்று பாரதி தனபால் அவர்களும், படவேடு பிரியா வீரமணி அவர்கள் மிக்க நன்றி சகோதரி என்றும், பாடல் மிகவும் அருமை என்று மிக்க சகோதரி மிக்க நன்றி சகோதரி என்றும், மிக்க நன்றி சகோதரி என்று அழகான பாடல் சிறப்பு என்றதற்கும், ஆனால் எனக்கு இந்த பாட்டு தெரியாது ஐயா என்று பாரதி தனபால் அவர்கள், மிக்க நன்றி என்று கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார் பாரதி தனபால் அவர்கள். எனது விருப்ப பாடலை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றிகள் என்கிறார் பாரதி தனபால் அவர்கள். கை டாட்டா காட்டிட்டு அவங்க போயிட்டாங்க படுக்கிறதுக்கு. அழகான ஒரு டான்ஸ் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், இரவு ராகம் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, அருமையான பாடல்களும் சிறப்பான உரையாடல்களும் அருமையாக இருந்தது, தூரத்தில் இருந்தாலும் பாடல்களை அனைத்தையும் தொகுத்து சிறப்பாக வழங்கிய நமது அன்பு அறிவிப்பாளர் விஜயண்ணி அவர்களுக்கு நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பு, நன்றி நன்றி தேன்மொழி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை அன்பான
அருமையான அழகான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களை கேட்டு தூங்காமல் விழித்திருந்து எனது பாடல்களுக்கு பதிவு அளித்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சொலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். தற்சமயம் யுஎஸ்ல இருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.